அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய விசேஷித்த பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை வேளையில உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய இன்ப பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே எந்தெந்த இடங்களில எந்தெந்த தேசங்களில எந்தெந்த இடங்களுக்குள்ள எந்தெந்த அறைகளுக்குள்ள உடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே அவர்களை நீர் உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய சுகத்தினாலே உம்முடைய ஆரோக்கியத்தினாலே நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய மாற்றத்தை அவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்கத்தக்கதாய் அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு பெரிய ஆவிக்குரிய அசைவு இருக்கிற இடங்களிலே இப்பொழுது கடந்து வரும்படியாக சிந்திக்கிறேன். நீர் அசைவாட தொடங்குகிறார், நீர் அசைவாட தொடங்குகிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக மன வாரங்களோடு கவலைகளோடு வேதனைகளோடு ஆண்டவரே யாரெல்லாம் இதுல இணைந்திருக்கிறாங்களோ அவர்கள் மேல உம்முடைய ஆளுகை வரும்படியாக சிந்திக்கிறேன். அவர்கள் மேல உம்முடைய அசைவாடுதல் உண்டாகும்படியாக சிந்திக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒரு சகோதரிக்காக நான் சிந்திக்கிறேன். அவருடைய பிள்ளையை குறித்து அதிக பாரத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவை அவர்களுக்கு கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவரே அதிகமான ஒரு பெரிய வேதனையோடு கூட ஆண்டவரே இந்த ஆண்டவரை இணைப்புல இணைந்திருக்கிற அந்த சகோதரிக்காக சிந்திக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிட போகிறபடியாக சோதரம் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய ஆண்டவரை திருப்பத்தை அந்த பிள்ளைக்குள்ளே நீங்க கட்டளையிட போகிறபடியாக சோதரம் ஆண்டவரே. அந்த பிள்ளை ஆண்டவரே குறிப்பிட்ட அந்த ஆண்டவரே பகுதியில இருந்து அது விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு பெற்றோரோடு சமாதானமாக உப்புரவாக இருக்கத்தக்கதான சூழ்நிலையை நீர் உண்டாக்க போகிறபடியால் சோத்திரம். கர்த்தராகிய நீர் அதை நிறைவேற்றி கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறபடினா எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். பரலோக தகப்பனே தொடர்ந்தும் இந்த வார்த்தையை நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு மன்னாவாக கொடுத்து ஆசி இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலி கூடாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இலங்கையின் மட்டக்களப்பு பகுதியிலே ஆறுதல் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலியில இணைந்திருக்கிற நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜபத்திலே எங்களை இணைத்து தாங்குகிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். கடந்த வாரத்திலே கூட கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் அங்கே நாங்கள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த கூட்டத்திலே கூட இங்கே 3 நாட்கள் அந்த கூட்டத்துக்காக ஜெபித்திருந்தீர்கள். ஆண்டவர் மகிமையான கிரியைகளை நடத்தித்தார். இங்கே அநேக ஜனங்களை அவர் ரட்சித்தார். அதுல எங்களுடைய திருச்சபைக்கு கூட அந்த கூட்டத்துக்கூடாக ரட்சிக்கப்பட்டவர்கள் கடந்து வருகிறார்கள். அநேக சபைகளுக்கு அவர்கள் அந்தந்த பகுதியிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். எனவே நீங்கள் செபித்த உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய இதயத்தின் அடையாளத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். தங்கள் இந்த நாளிலே தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலிருந்துதான் இந்த நாளிலே அவர் செய்தியை உங்களோடு கூட பேசலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். 3வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்வது, செப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் ஜோவானும் தேவாலயத்திற்குள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே
பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைத்தார்கள். இந்த இடத்திலே அங்கே மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே ரெண்டு தேவ மனிதர்களை குறித்து அவருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படும் போது பேதுரு ஜோவான் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இவர்கள் பயணித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள். ஆனால் இப்பொழுது சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்லை, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். ஆனால் அவரோடு இருந்த காலத்திலே அவருடைய அவருடைய சீஷர்களாக அவருடைய போதனைகளை கேட்டவர்கள், அவர் வாழ்ந்த காலத்திலே அற்புத அடையாளங்களை அவர் செய்கிற போது அருகிலிருந்து பார்த்தவர்கள், அவருடைய கிரியைகளை கண்ணார கண்டவர்கள், அவருடைய ஒவ்வொரு பிரயாணங்களிலேயும் அதிகமாக அவரோடு கூட சென்றவர்கள், அப்படி அநேக காரியங்களை இந்த தேவ மனுஷங்களை குறித்து பார்க்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இயேசுவோடு கூட சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக வரவில்லை. அவர்கள் சரீர பிரகாரமாக அவர்கள் ரெண்டு பேர் தான் வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் ரெண்டு பேர் அந்த ஆலயத்துக்கு வந்தாலும் ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இயேசுவை சுமந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை சுமந்தவர்களாக, அவருடைய அபிஷேகத்தை சுமந்தவர்களாக அந்த அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே அங்கே 120 பேரோடு கூட அந்த மேல்வீட்டறையில இருந்து ஆவியானருடைய அருள் மாதிரியை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையினாலே நிரப்பப்பட்ட தேவ மனுஷர்களாக இந்த இடத்திலே இந்த தேவ மனிதர்கள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த தேவ மனிதர்களுடைய அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற போது இந்த இடத்திலே அந்த தேவ மனிதர்கள் அங்கே தேவனை அங்கே தேடும்படியாக இல்லை என்று சொன்னால் செபிக்கும்படியாக இந்த இடத்திலே அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்படி நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற போது அப்பொழுது இரண்டாவது வசனம் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள், தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாரோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் எண்டையிலே வைப்பான். அப்படியானால் இந்த இடத்திலே அவர்கள் இன்னும் ஒரு மனிதனை அந்த இடத்திலே பார்க்கிறார்கள். இந்த ரெண்டு தேவ மனுஷர்களும் அந்த இடத்திலே ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அந்த மனுஷன் யார் என்று சொன்னால் தாயின் வயிற்றிலேயே இருந்து பிறக்கிற போதே சப்பானியாக பிறந்தவர். அவனுடைய சரீர அவயவங்கள் எல்லாம் அங்கே பலவீனப்பட்டவர் நிலையில இருந்திருக்கக்கூடும். அவனுடைய கால்கள் எல்லாம் சூம்பின கால்கள். அவனுடைய இடுப்புக்கு கீழே அவனால செயல்பட முடியாத மனுஷன். அவன் மனதில் சில காரியங்களை நினைத்தாலும் அவனாலே அதை செய்கைகளே அதை செய்ய முடியாத அளவுக்கு அவனுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம். அப்படிப்பட்டதான ஒரு பலவீனம் நிறைந்த ஒரு மனுஷனாகத்தான் அவன் அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வைக்கப்படுகிறான். அவன் இருந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம். இவன் சப்பானியாக இருந்தாலும் இவன் வந்து இருந்த இடம் இவன் வந்து சேர்ந்த இடம் ஒரு முக்கியமான இடம். ஆனால் அவனுடைய உள்ளான மனதிலே அவனுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருந்தது. என்னவென்று சொன்னால் இங்கே வருகிற இடத்திலே பிச்சை கேட்டு தன்னுடைய பிழைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தாலும் ஆனால் அந்த நினைப்பையும் தாண்டி அவன் இருந்த இடம் ஒரு முக்கியமான இடம், ஆலயம். அதான் அங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் உலாவுகிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் பாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்கிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது தேவ பிரசன்னத்தினாலே மகிமையினாலே நிறைந்த இடம். தேவனுடைய ஆலயத்திலே தேவ மனிதர்கள் தேவ தாசர்கள்
தேவனை தேடும்படியாக கடந்து வருகிற இடம், தேவ ஆலயம் என்பது பரிசுத்தம் நிறைந்த இடம். அப்படிப்பட்டதான அந்த இடத்துலதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். எனவே இந்த இடத்துல கூட இப்படிப்பட்டதான ஒரு ஒரு தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே இந்த சப்பாணி அங்கே கொண்டு வந்து மனிதர்களால் சுமந்து கொண்டு அமர்த்தப்படுகிறான். அவருடைய நோக்கம் பிழையாக இருந்தாலும், அவருடைய மனதிலே அவன் யோசித்திருந்த எண்ணங்கள் பிழையாக இருந்தாலும், யார்கிட்டையாவது பிச்சை கேட்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் அவனுக்குள்ள இருந்தாலும், ஆனால் அவன் வந்திருந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். வந்திருந்த இடம் தேவன் அசைவாடுகிற இடம், அற்புதங்களை செய்கிற இடம் என்பதை அவன் ஒருவேளை மறந்தானா இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஞாபகம் இல்லையா, அந்த சிந்தை இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த எண்ணம் எல்லாம், நான் இந்த ஆலயத்திலே வருகிற ஒரு இடத்திலே நான் பிச்சை எடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பிழைப்பை நான் கடத்த வேணும். சில வேளைகளிலே அருமையான சகோதரனை சகோதரியை இந்த இடத்திலே இணைந்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய ஆலயம் என்று வருகிற போது நாம் அந்த ஆலயமாக இருக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம், இங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். அதே நேரத்துல நாங்கள் வெளிப்புறமாக நாங்கள் பார்க்கிற போது, இன்னைக்கு அநேக ஆலயங்கள் மனிதனுடைய கைகளினாலே கட்டப்பட்ட அநேக இடங்கள் இருக்கிறது, அது திருச்சபை என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே அந்த இடம் கூட ஒரு முக்கியமான இடம்தான். அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இடத்துல சபை கூடுகிற போது, ஜனங்கள் கூடுகிற போது அந்த இடத்துல இறங்கி வருகிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார். எனவே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம், பாரம்பரிய அந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் கூட இந்த செய்தியை இருக்கலாம். நம்முடைய நோக்கம் எண்ணம் ஒருவேளை ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு, வித்தியாசமான ஒரு எண்ணங்களோடு சில வேளைகளில் நாங்கள் கர்த்தரை தேடும்படியாக அவருடைய சமூகத்துக்கு கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும், ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறபடினால், அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறபடி, அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால், தேவனை தேடுகிறதிலே தேவனுடைய திருச்சபைக்கு போகிறதிலே நாங்கள் ஒரு நாள் நாங்கள் பின்னிட்டு நாங்கள் நிற்கக்கூடாது. நிலத்திலே சரியான நேரத்துக்கு இந்த தேவ மனிதர்கள் அந்த ஆலயத்துக்கு போகும். செவ்வேளையாகிய 9:00 அந்த சரியான நேரத்திலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகிறார்கள். ஏனென்று சொன்னால் அது அவர்கள் அவர்கள் நியமித்த நேரம், அவர்கள் குறித்த நேரம். அந்த இடத்துல அவர்கள் அந்த இடத்துல போய் அவர்கள் செபிப்பதற்காக அவர்கள் போகிறார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவனை தேடுகிறதிலே, தேவ திருச்சபைக்கு போய் அவரை ஆராதிக்கிறதிலே நாங்கள் ஒரு நாளும் பின்னிட்டு நிற்கக்கூடாது. அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். தேவ சபை என்று சொல்லி வருகிற போது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிற போது தேவ மகிமை அந்த இடத்துல இறங்கி வருகிறது. அந்த இடத்துல தேவன் வெளிப்படுகிறார். அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை அந்த இடத்துல அவர் செய்ய அவர் ஆயத்தப்படுகிறார். எனவே இந்த இடத்துல கூட இப்படிப்பட்டதான ஒரு சப்பாணி அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. அவனுக்கு செயல்பட முடியாத ஒருவன், வழங்க முடியாத ஒருவன், ஆனால் அந்த அவன் வைக்கப்பட்ட இடம், அவன் கடந்து வந்த இடம் ஒரு முக்கியமான இடம் என்றபடியாலே அந்த இடத்திலே ஆண்டவர் அவருடைய தாசர்களுக்கு கூட ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேணுமா? கர்த்தர் உங்களை முகமுகமாக சந்திக்க வேணுமா? தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா? நீங்கள் திருச்சபை ஒழுங்குகளை, திருச்சபைக்கு போகிற காரியங்களை நீங்கள் ஒரு நாளை நீங்கள் பின்னாக போடக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் எந்த வகையிலேயாயினும் நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறத நாங்கள் ஒரு நாளை நிறுத்திவிடக்கூடாது. ஏனென்றால் நமக்குரிய அந்த அந்த வாரத்துக்குரிய ஆகாரத்தை அந்த இடத்துலதான், ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்று நாங்கள் ஆவியில பலப்பட்டு அந்த வாரம் முழுவதும் ஓடுவதற்கு எங்களுக்கு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிற இடம்
அந்த திருச்சபை ஆலயம். எனவே தேவர் வாசப்படுகிற இடம். எனவே அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலேதான் இந்த சப்பாணி என்று சொல்லப்படுகிற அந்த முடியாத ஒரு மனுஷன் அவர் அங்கே வைக்கப்படுகிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த சப்பாணியை போல ஒருவேளை மன ரீதியாக உங்களாலே சில காரியங்களை செய்ய முடியாம செயற்பட முடியாம மனதில் ஒரு போராட்டத்தோடு கலக்கத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கல். சரீர பிரகாரமாக இந்த சப்பாணியை போல சில வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய நிலையிலே சில காரியங்களை தேவனுக்கு நீங்கள் செய்ய நினைத்து செய்ய முடியாத அளவுக்கு துதிக்க முடியாம செபிக்க முடியாம தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாம இந்த சப்பாணி இருக்கிற இடத்துல அவன் வைக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஒரே இடத்திலே வைக்கப்பட்டது போல உங்களுடைய ஜீவியம் காணப்படலாம். உங்களால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல, அடுத்த நிலைக்குள்ள தாண்ட முடியல, இன்னொரு காரியத்துக்குள்ள உங்களால போக முடியல, ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்தை செய்வதற்கு முடியல, ஓவக்கம் பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. அந்த வைத்த ஒரே இடத்திலேயே நீங்கள் அமர்ந்த வண்ணமாக உங்களுடைய ஆவி மனுஷன் அங்கே ஒரு பலவீனப்பட்ட நிலையில, ஒரு சோர்ந்து போன நிலையில, உங்களோட ஆவிக்குரிய மனுஷன்ல ஒரு ஒரு உத்வேகம் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு சோர்வோடு கூட அதைரியத்தோடு பலவீனத்தோடு கூட நீங்கள் சோர்ந்து போன நிலையில இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்துல தேவனை தேட நீங்கள் நீங்கள் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை நீங்கள் தேட தொடங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து தேடுகிற போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை அந்த அந்த சப்பாணி என்ற அந்த நிலை, அந்த நகர முடியாத செயல்பட முடியாத நிலையில் இருந்து தேவன் உங்களை அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு போக அவர் சித்தம் உள்ளவராக வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். எனவே இந்த இடத்திலே இங்கே பார்க்கிற போது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் ஜோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி இடத்திலே அவர்களிடத்துல உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்த நன்மையை அவனுக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்களோடு அவர்கள் சுமந்து கொண்டு வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த அவனுக்கு கொடுக்கிறார். தேவாலயத்துல இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் இடத்திலே நடக்கிறது. இயேசுவை அவனுக்கு கொடுத்தார். அப்ப நம்முடைய ஜீவியத்துல ஒன்று இதுல கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இயேசுவின் வல்லமை அனுபவிக்கக்கூடிய இடம் ஆலயம். அதே நேரத்துல இவளை இதுல ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்க மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். அதுதான் சீசன், மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கிறது. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவைப்பாடுள்ள மனிதர்கள் அந்த இடத்துல இருக்கிற போது அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கடப்பாட்டுக்குள்ளே தேவ ஜனங்களாகிய ஒவ்வொருத்தரும் அந்த கடப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். ஏனென்றால் அது நம்மேலே விழுந்த ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. இந்த இடத்துல கூட இந்த பேதுரு இங்கே சொல்லுகிறார், இந்த இடத்துல ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனுடைய வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்ட இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல அவர்கள்
காண்பிக்கிறார்கள் இல்லைன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த காரியம் அந்த இடத்துல நடக்கிற போது அவன் என்ன செய்தான்னு சொன்னால், இங்கே அவனுடைய கால்கள் கரடுகள் பலம் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து

0: எந்த இடத்துல பலவீனம் இருந்ததோ அந்த பலவீனத்தை அங்கே இயேசு மாற்றி போடுகிறார். அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்களோடு, பாவம் என்ற பலவீனத்தோடு இங்கே தேட முடியாதபடிக்கு, உள்ளே வர முடியாதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வரத்தக்கதான ஒரு பெரிய அடப்பாடு பொறுப்பு இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்கள் வந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் பலனடைந்து அவர்கள் மறுபடியும் அவர்களும் ஒரு சீஷர்களாக மாறி செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. எனவே இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை பேதுருவை போல, ஜோவானை போல ஒரு சீஷத்துவம் நிலைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க இப்படிப்பட்ட சப்பாணிகளை தேடி இங்கே ஆவியில இங்கே சப்பாணிகளாக இருக்கிற மனிதர்களை தேடி போய் அவர்களை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் நடக்கத்தக்கதாக, ஓடத்தக்கதாக, குதிக்கத்தக்கதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அதே வேளையில சப்பாணிகளை போல இருக்கிற ஒருவேளை காயங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால் கர்த்தரை அறியாதவர்கள் இல்லை இந்த தேவ சமூகத்துக்கு கடந்து வருகிறது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய அந்த நிலையை மாற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிதான ஒரு செழிப்பையும் பலத்தையும் கொடுத்து சரீரப்பிரகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே அந்த கண்களை மூடி இந்த தேவ செய்தியை உங்களுடைய மனதிலே எடுத்தவர்களாக நாங்கள் சென்று பண்ணலாம். கண்களை மூடி சவம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம். இதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த செய்தி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். யாரெல்லாம் அந்த தேவாலயத்திலே அமர்ந்திருந்த ஒரு சப்பாணியை போல ஆண்டவரே அவர்களுடைய சரீர பிரகாரமாக பலவீனங்களோடு, இருதயத்தில பாரங்களோடு, சுமைகளோடு, வேதனைகளோடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட கர்த்தாவே ஒரு வெறுமையான ஒரு நிலையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை நீ கட்டளையிடும்படியாக, உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியாக அவர்களுக்குள்ளே உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ விளங்க செய்யும்படியாக சொல்கிறேன். அதே நேரத்துல பேதுருவை போல, ஜோவானை போல ஆண்டவரை உண்மை அறிந்து உமக்குள்ளே பலப்பட்டவர்கள் அவர்கள் புறப்பட்டு போய் நேக ஜனங்களை ஆண்டவரை உம்பக்கமாக திருப்பத்தக்கதாகும், அவர்கள் உமக்கண்டு சொல்லி எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாகவும், உம்முடைய திருச்சித்தத்தை செய்து முடிக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்த வல்லமையை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும், மற்றவர்களை குணப்படுத்தத்தக்கதாக, மற்றவர்களுக்குள்ள ஆண்டவர் உம்முடைய சத்தியத்தை விதைக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ளே பலமாக கிரிய செய்யும்படியாக சொல்லிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலமா இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற இப்பொழுது இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இறங்கும்படியாக சொல்லுங்க. அவர்கள் கால்கள் பலனடைவதா, சரீர அவயவங்கள் பலனடைவதாக, ஓ மனதில் ஒரு பலன் உண்டாவதாக, ஆவியில் ஒரு பெரிய ஆண்டவரை புதிதாக்குதல், உயிர் மீழ்ச்சி உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீ இப்பொழுது அதை செய்து முடிப்பீராக, பரிசுத்த ஆவியானவர் நீ மூவ் பண்ணுவீராக, உங்களுடைய பிள்ளைகளுடைய அறைகளுக்குள்ளே நீர் மூவ் பண்ணுவீராக, அவர்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே நீர் மூவ் பண்ணுவீராக. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவர் இந்த சங்கமம் பாடலிக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த பணி தொடரட்டும் ஐயா. இதை கூடாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய மகிமை ஆண்டவரே பெரிதாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
1: Thank you pastor, thank you pastor. அழகாக வார்த்தையை பிரசங்கித்தீங்க. ஆலயத்துக்கு போக வேண்டியதின் முக்கியத்துவத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தினீங்க. அதே நேரத்தில் சகோதர

0: ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது சொல்றார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கும் மகிழ்ச்சி உண்டாயிட்டு. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு கட்டாயமா ஜனங்கள் போக வேண்டும். நாங்கள் வீட்டில இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம் என்று சிலர் சொல்லிக்கொண்டு இருக்கிற குந்தி கொண்டு இருக்கிறது போல நாங்களும் இராதபடிக்கு நாங்கள் கட்டாயமாக எழுந்து ஆலயத்துக்கு போக வேண்டும். அந்த கிழமைக்குரிய மன்னாவை பெறுவதற்கு ஆலயத்துக்கு போக வேண்டும். அதே நேரத்துல ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு சுகம் பெலன் கிடைக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் போக வேண்டியது முக்கியம் என்றதை வடிவாக அழகாக வெளிப்படுத்தினீங்க. அதே நேரத்துல நாங்கள் போவது தனியாக போகாமல் இன்னும் ஒருவரையும் நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும். அந்த பேதுருவும் ஜோவானும் ஒப்பிடமாய் அந்த இடத்துல அந்த முடவனாய் இருந்து அந்த மனிதனை எழுப்பி அந்த ஆலயத்துக்கு கொண்டு போனார்களோ, அதே மாதிரி நாங்களும் எத்தனை பேர் விழுந்து போய் இருக்கிறவர்களை, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை, ஆலயத்துக்கு போக முடியாதபடி இருக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் உதவி செய்து அவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று அழகாக இந்த இடத்துல வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க பிரதர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அநேகருக்கு பிரதான ஒரு ஆசீர்வாதத்தின் கட்டளையிட்டபடியினால தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர், உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பெண்ணை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வார்.
1: ஆமேன்.
2: மைக் ஓன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நைல்ஸ். ஓகே
3: ஓகே. பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். செய்தியை தொடருங்கள். ஆமே.
3: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையில் வாழ்த்துதல் சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய செய்தியை ஆரம்பிக்க நான் தருகிறேன். சங்கமம் வானொலிக்கு ஆக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் வாழக்கூடியதான நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக, தெளிவானவர்களாக, நல்ல சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த இயேசுவை வாங்கியோடு தேடுகிறவர்கள் சார்பிலும், கனடா தீவாதிபத சபை சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கமம் ரேடியோ சார்பிலும் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்த்து, எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி துதிக்குவோம். கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுகிறீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு வாழ்வு தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமே. தொடர்ந்து மகேந்திரன் ஐயா குடும்பத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளையும் மருமக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் தேவன் எனது இருதயத்திலே போட்ட வசனம் அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதிசயமான காரியங்களை நீ காண்பாய். அதிசயமான காரியங்களை நீ காண்பாய். நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகளுக்கும், எங்களில் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை காண தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. அவர் அதிசயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் மீகாவின் புத்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மீகா 7:15 சொல்லப்பட்டபடி, நீ எய்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். இங்கே இஸ்ரவேலருக்கு தேவன் சொல்லுவதுதான் ஒரு வாக்கு தத்துவம், ஒரு ஆசீர்வாதமான வசனமாக இருக்கிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். நம்முடைய தேவன் அதிசயங்களை காணப்பண்ணுவேன். நாம் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது இந்த அதிசயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வரப்பண்ணி அனுபவம் அவர்களுக்கு வேதத்திலே என்ன அனுபவம் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். வேதத்தில் அடிமைத்தனத்தின் வீடு, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்தில் அடிமையாக இருந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அதாவது எகிப்து தேசத்தின் வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. ரட்சிக்கப்படக்கு முன் முதலும் அவர் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலே வாழ வேண்டியவராக ஒருவர் இருக்கிறார். அந்த எயிட்டின் அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்திலிருந்தும் பலத்த கருத்திலிருந்தும் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார் என்றால், தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக 10 அதிசயங்களை தேவன் அவர்கள் முன்னால் செய்து அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அல்லது அவர்களை கானானுக்கு கூட்டிட்டு வந்தார். அன்றைக்கு எவ்வாறு எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி நான் என்ன அதிசயங்களை செய்தனோ அதே அதிசயங்களை உன் கண்கள் காணும், நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போது இந்த ரேடியோ மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும், நான் புதிதாக ரட்சிக்கப்பட்ட நாட்கள் தேவன் அதிசயங்களை செய்தார், அந்த அற்புதங்களை கண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த அற்புதங்களை நான் மிகவும் ஆவலாய் நான் அதை நேசித்தேன், அந்த அற்புதங்கள் நான் விடுதலையானேன், என் வாழ்க்கையிலே விடுதலையை உணர்ந்தேன். அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் முந்தின காலங்கள் கண்டவர்கள் இருக்கலாம். பூர்வ காலங்களில் நீங்கள் கண்ட அதிசயங்களை அங்கே அந்த அதிசயங்கள் இல்லாமல் போகவில்லை. இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவர், இன்றைக்கும் அதிசயங்களை செய்ய தேவன் வல்லவர். நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்கள் செய்தி முடிக்கும் போது சொல்லுவீங்க, அதிசயமான காரியங்களை இன்றைக்கு கண்டோம், கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்கிறவர், அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களா. அவர் என் அதிசயம், அவர் ஏன் அதிசயம் செய்கிறார் என்றால், அங்கே நாங்கள் நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்திலே 17-18 வசனங்களில் நாங்கள் பார்ப்போம். மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம் நாமம் என்ன என்று கேட்கிறார். உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் உடனே, நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அதாவது தேவனுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தருடைய பெயர் அதிசயம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவரின் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம். இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய நாமம் அதிசயம். சங்கீதம் 72:18 மிகவும் அருமையாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆங்கிலத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் அப்படியாக இருக்கிறது. அவர் மட்டுமே அதிசயங்களை செய்கிறவர், அவரை போல அதிசயங்களை செய்கிறவர் இந்த உலகில் ஒருவரும் இல்லை. இன்று எல்லாம் முடங்கி போயிருக்கிறது போல தோன்றலாம். இன்றைக்கு உங்களை பிரமிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அதிசயமான காரியங்களை நான் கண்டேன் என்று நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன். உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்மாவிலே, உங்கள் ஆவியிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவர். நம்முடைய ஊழியத்திலே அதிசயங்களை செய்ய தேவன் வல்லவர். ஆமேன் சொல்வீர்களா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வதற்கு 4 முக்கிய அத்திபாரங்கள், அதாவது 4 அடிப்படை காரியங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்க 4 வார்த்தையையும் நீங்கள் அதை மிகவும் அவதானமாக நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் படிக்கிறதில் பிரயோஜனம் உண்டு. புத்தகத்தில், இருதயத்தில், வாழ்க்கையில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவதற்கு அல்லது அதிசயங்களை செய்வதற்கு 4 முக்கிய அடிப்படை காரணங்கள் உண்டு. இந்த அடிப்படை, தான் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்று அவர் விளம்புகிறார். இங்கே 4 காரியங்களில் முதலாவது காரியம், யாருடைய துணையும் இல்லாமல் கர்த்தர் அதிசயம் செய்கிறார். அதாவது அவர் யாரையும் கொண்டு செய்வதில்லை, யாரை அவர் அசிஸ்டனாக வைத்து செய்கிறதில்லை. கர்த்தரே ஆவியானவர் எங்களோடு இணைந்து அதை செய்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். தேவன் அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவர் என்று அங்கே 136 சங்கீதம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய எல்லா எல்லைகளையும் தாண்டி தேவன் அதிசயம் செய்வார். என்னுடைய எல்லைகள் எல்லாம் தாண்டி கர்த்தர் அதிசயம் செய்கிறார். நீங்க உங்க வரம்பை வச்சு ஒரு அதிசயங்களை இவ்வளவு என்று மட்டுப்படுத்த முடியாது. எங்களுடைய ஞானம், புத்தி, அனுபவம் இந்த எல்லைக்கு அப்பால், அதாவது அதுக்கும் அதிகமாக நாம் நினைக்கிறோம், அவற்றை எல்லாம் தாண்டி கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் அற்புதம் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே தான் எரேமியாவிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 32:17 வசனத்திலே நாங்கள் திருப்புவோம். எரேமியா 32:17 வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அங்கே தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒருவேளை சந்தேகிக்கலாம், அல்லது அதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அவர் தான் எப்பொழுது எங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடிக்கிறார். எரேமியா 32:27 இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு வாக்கியத்தை, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று அதே அதிகாரத்திலே சொல்லுகிறார். இங்கே இதோ நான் மாம்சமான யாவர் மேலும், ஆம், இது மாம்சமால் கூடாதுதான். மாம்சத்தினாலே ஒருவேளை நாங்கள் முயற்சிக்கலாம், ஆனால் அது எங்களுக்கு செய்ய முடியாமல் போகிறது. மனுஷனாலே கூடாது. மனுஷனுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு மேல் அவன் கையை விரித்து விடுகிறான். நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோமாயிருந்தால், ஒரு வைத்தியத்திலே, வைத்தியத்துறையிலே போய் நாங்கள் வைத்தியத்தை குறித்து நாங்கள் யாரோடும் நாங்கள் கலந்து ஆலோசித்து காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு ஒரு இடத்திலே வரும்பொழுது அல்லது ஒரு கட்டத்திலே அவர் கையை விரித்து விடுகிறார். என்னால இது முடியாது, அல்லது என்னால இதுக்கு மேலே உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி விடுகிறார். தேவனுக்கு ஒரு எல்லை கிடையாது. மரித்தவனையும் உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமே. அதைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். இங்கே நாங்கள் ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசித்தான். தானும் தன் மனைவியும் சரீரம் செத்த நிலையிலும் தங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். என் தேவன் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர், இந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். அதனால் அவனுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்றும் அவனுக்கு பெயர் உண்டானது. தேவன் இருவருக்கும் பிள்ளை பெறுகிற பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதாவது எல்லைகளை தாண்டி, அங்கே சரீரம் செத்ததாயிருந்தது, சரீரத்தில் பலன் இல்லாமல் இருந்தது. அந்த வேளையிலும் அங்கே பிள்ளை பெறுகிற பலனை கர்த்தர் கொடுத்தார். அங்கே ஈசாக்கு அவர்களுக்கு மகனாக கிடைத்தது. ஈசாக்கு வளர்ந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை பலியிட சொன்னார். அப்படி சொன்ன பொழுது ஆபிரகாம் எதகுமே யோசிக்கவில்லை. ஈசாக்கை பலியிட்டால் செத்துப்போன பிள்ளை மீண்டும் எங்களுக்கு கிடைக்குமா என்று கூட யோசிக்கவில்லை. அங்கே உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று மட்டும் விசுவாசித்தான். தேவனுடைய மகிமையை கண்டான். விசுவாசிக்க தேவன் எல்லைகளை எல்லாம் தாண்டி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், அறிக்கை பண்ணுங்க, அவர் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லையை தாண்டி நின்று செய்கிறவர், சொல்லுகிறவர். நீ போக வேண்டிய தூரம் இனிமேல் உனக்கு அதிகமாக இருக்கிறதுனால் இன்னும் பலன் கொண்டு நாங்கள் திடமனதாயிருக்க வேண்டியும் விசுவாசிக்க வேண்டும். உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும், இந்த எல்லைகளை நீ தாண்டி போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு அதிசயம் செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் கைவிக்கிற நேரத்தில் கர்த்தர் கருத்தை நீட்டுகிறார். ஒருவேளை இங்கே உலகத்திலே பணக்காரியங்களிலே பேங்க் கைவிரிக்கலாம், இதுக்கு மேல் உனக்கு உதவி செய்ய முடியாது, உனக்கு கடன் தர முடியாது என்று சொல்லலாம். ஆனால் அதையும் விட மேலானவர் ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு ஆசிரியரை எடுத்தால் டீச்சர், அவர்கள் கூட ஒரு கட்டத்திலே கை விரிக்கலாம், இதற்கு மேல் உனக்கு கற்பிக்க முடியாது, உனக்கு எவ்வளவோ புரிய வைக்க முடியாது, ஆயினால் இவ்வளவுதான் என்னால் கூடும் என்று அவர்கள் கைவிரித்து விடுகிறார். கர்த்தர் என்றை உனக்கு சொல்லுகிறார், மனுஷன் கைவிடலாம் அல்லது கை விரிக்கலாம், கர்த்தர் கரத்தை நீட்டி அதிசயம் செய்கிற ஒரு தேவனுக்கு இருக்கிறார். அற்புதங்களால் நம்மை அங்கே வல்லமை வெளிப்படுத்துவார். மனிதன் வரைந்த எல்லையை பார்த்து பயந்து விடார். உங்களுக்கு காட்டுகள் எல்லையை பார்த்து பயந்து விடாதே. உங்கள் கண்கள் பார்க்கிற எல்லையை பார்த்து பயந்து போகாதே. உனது எல்லை தாண்டி கிரியை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய கரம் வல்லமை உள்ளது, அவருடைய பலத்த கரம் அந்த ஒருவராக நின்று உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய எல்லாம் வல்ல போதுமானவராய் இருக்கிறார். அவருக்கு சகல மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பேரும் எல்லா பிரஸ்தாபமும் அவர் ஒருவருக்கே உரியதாகும். கர்த்தர் ஒருவருக்கு நின்று உன்னை அங்கே நினைவு கூறுகிறார். உனக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறார். உனக்காய் எழுந்திருந்து காரியங்களை செய்ய தேவன் வல்லவர். சிலர் ரதங்களை நம்பல, சிலர் குதிரை வீரர்களை நம்பலாம். நானும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலேயே நம்பியிருக்கிறேன். அவர் அதிசயமானவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாங்கள் உபாகமம் 3:24 நாங்கள் பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, உமது வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியை உம்முடைய வல்லமைக்கு ஒப்பாக அங்கே செய்யத்தக்கவன் யார்? தேவன் தானே.

0: அதிசயங்களை அவர் செய்வார். யோபு, அங்கே யோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். அர்த்தம், தேவனால் கூடாத காரியம் அங்கே ஒன்றும் இல்லை. தேவன் அதிசயம் செய்வார், ஆனால் மனிதனுடைய வார்த்தைகளாலோ மனிதனுடைய நாவினாலோ அதை வர்ணிக்க வார்த்தைகள் இருக்காது. அவனுடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, எழுத்துக்களால் வெறித்து எழுத முடியாது. தேவன் அப்படி பிரமிக்கத்தக்க பெரிய அதிசயங்களை செய்கிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வர்ணனை இல்லாத அதிசயங்களை செய்து நம்மை பிரமிப்புக்குள் ஆழ்த்துகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அதிசயமானவைகளை எங்கள் கண்கள் கண்டன என்று சொல்லுகிறது. அதே வேளையிலே கூட சேர்ந்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டது, அதை கண்டவர்கள் பயந்தார்கள், அவரை அவங்களுக்கு பயம் பிடிச்சு என்ன, அவங்களால் கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய அதிசயங்களை தேவன் செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நிறைவேறினது என்று நாங்கள் யோசிக்கிற காரியங்கள், அது இலகுவாக நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் வேதாகமத்திலே பார்த்திருக்கிறோம். இது எப்படி முடிந்தது எனக்கு தெரியவில்லையே. அப்படிப்பட்ட அதிசயங்களை நீ செய்ய வல்லவர் இன்று காலையில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தால், அல்லது இந்த மாலையில் எந்த நேரத்தில் இருந்தாலும், அல்லது இரவு எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுடைய கண்கள் அதிசயங்களை காணும். நான் அதிசயமான தேவன், விவரிக்க முடியாத அதிசயங்களை, ஒப்பிட முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். எல்லைகளை எல்லாம் தகர்த்து அதிசயங்களை செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் எங்களுடைய தேவனாயிருக்கிறார். ஒருவருடைய துணை ஒத்தாசை இல்லாமல் நமக்கு ஒருவரை நின்று பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய கரங்கரை தேவனுக்கு நேராக நீட்டி அவரை நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எனக்காக பெரிய காரியங்களை செய்வீர், எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுனாலே நான் மகிழ்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன் என்று நாங்கள் சொல்லலாமே. அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். என்னை காண்பித்த ஒரு முக்கியமான வார்த்தை எரேமியா 32:17, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புய பலத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை எப்படி காண வைக்கிறார் என்றால், அதிசயமானவைகளை தேவன் உண்டாக்குகிறார். திறந்து அங்கே திறந்து அதிசயமானவைகளை அதிசயமானவைகளை உண்டாக்குகிறார். உண்டாக்குற அதே அற்புதங்களை அவர் பலத்தினாலும் நீட்டப்பட்ட கரங்களினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அதே கரங்களினாலேயும் அங்கே அங்கங்களுக்கு செய்கிறார். அதனாலே அவருடைய நாம அதிசயம் என்பது ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு அனுபவம் அல்ல, ஒரு உணர்ச்சி அல்ல, கிரி அல்ல. அவர் அதிசயமான தேவன். நாங்கள் அவருக்கு நன்றி செல்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தந்ததினாலே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஒரு தடவையை நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் தரித்திருப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, நீர் எங்களை நேசித்து எங்களை எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். இந்த வேளையிலே ஆண்டவரே, இதிலே கலந்து கொண்டிருக்கிறதான உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கிற அல்லது 5 கண்டங்களுக்கு மேலாக இருக்கிற இந்த இவ்வளவு பெரிதான இந்த உலகத்திலே உம்முடைய வசனத்தை நம்பி உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே உமக்காக இந்த தொண்டு செய்கிற இந்த இந்த சங்கமம் ரேடியோ ஸ்தாபன எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவர்களே அங்கே உதவியாக இருக்கிறவர்களையும் அதை நடத்துகிறதான லெஸ்லி போன்ற ஐயாவையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அங்கே பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இது தொடர்ந்து இன்னும் மேலும் கண்டும் இங்கே இதிலே வருகிறவர்கள் வாஞ்சியோடு வரட்டும், வார்த்தைகளை அறிந்து கொள்ளட்டும், வேத வசனத்திலே உறுதியாக தரித்திருக்கவும், அதிலே அவர்கள் உண்மையே நம்பியிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் நீரே கிருபை செய். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், அழகாக இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தர் அதிசயம் செய்கிறவர். யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை என்று வேத வாக்கியத்தை அழகாக வெளிப்படுத்தினீங்க, வெளியில கொண்டு வந்து காட்டினீங்க. அந்த வார்த்தையின்படி தேவன் அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார், தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை என்று அழகாக வெளிப்படுத்தினீங்க. தேங்க்யூ பாஸ்டர், இன்னும் அதிகமாய் தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிகழ்ச்சியின் முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியங்களை இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவன் செய்த அதிசயங்களை நீங்க இந்த இடத்துல சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டாவை நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரதர் மகேந்திரன் அவர்களையும் தொடர்பு கொண்டு உங்களோட சாட்சிகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இந்த வானொலியில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணுமா இருந்தால் உங்களுடைய பெயர்களை அந்த இடத்துல அவர்களுக்கு அறிவித்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய வழிநடத்தலின்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். நன்றி.
2: நன்றி சிஸ்டர் மேகலா வாஸ். இன்று இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் மிக ஆசீர்வாதமாக பரிசுத்த ஆவியான உதவியோடு நடத்தினீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக அமைந்தது. கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், பாடல் பாடிய பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைய நாள் மூன்று செய்தி, மிஸ்டர் ரூபி, பாஸ்டர் குமரன், பாஸ்டர் நாயஸ், இந்த மூன்று செய்திகளிலேயும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த ஊழியக்காரர்கள் செய்து கொடுக்கும் பொழுது கவனமாய் உற்றி நோக்கும் பொழுது இந்த ஆழ்மான சத்தியத்தை கண்டு நாங்கள் கூட வார்த்தையில் வேறு ஒன்று கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாறலாம். எனவே இந்த வார்த்தை கொடுத்த ஒவ்வொரு ஊழியர்காரர்களும் நன்றி சொல்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த வார்த்தை விஜயத்தை எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தின் நினைவு லெஸ்ரீபதேச ரீட்டா, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களையும் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் நாளை தினத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது நான் எல்லோரும் சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க, மைக்கை எல்லோரும் ஓன் பண்ணுங்க. ரஜினி மைக் ஓன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோமா? ஆமீன்.
3: ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
0: என் ஆத்மாவே
3: கர்த்தரே, கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் மறவாதே.
2: பேசுவார் லேசு பிரதர்.
4: அவர்களையும் இதுவரை நேரம் இணைந்து சகோதரர் மகேந்திரன் ஐயா, ஐயா உங்களோட மைக்கில் எல்லாருக்கும் கேக்குது ஐயா,
2: எல்லாருக்கும்
4: இதுவரை நேரம் வழி நடத்திய சகோதரி மகளா வாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும், அதே வழியிலே கோஹோஸ்டாக இணைந்து வழி நடத்திய சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்களை,
1: ஐயா எல்லாருக்கும்
4: ஐயா நீங்கள் பாஸ்டர் நைல்ஸ் அவர்களையும் அதே வேளையில் இணைந்து வழி நடத்திய ஒவ்வொருவரையும் கத்தர் தாமை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமை உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விட விரும்புகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
5: Recording Amen. Stopped.
3: Amen. Right. Amen.
0: Amen.
4: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன். ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுப்பா, என்னுடைய சுபாவங்கள் மாறுகிற இடம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சாயல் முற்றிலுமாய் மாறி உம்முடைய மகிமனின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டான்.

0: என்னை படைக்கிறேன்
1: அர்ப்பணிக்கிறோப்பா
0: படைக்கிறேன்
1: ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு
0: பிள்ளைகளும்
1: தேவன் ஆசீர்வதிப்பீராக அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மோன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: உடைத்து போல்.
1: மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர்,
2: நானே கர்த்தர்.
1: நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும்,
2: அடையாளமாக இருக்கும்.
1: அந்த ரத்தத்தை,
2: அந்த ரத்தத்தை
1: நான் கண்டு,
2: நான் கண்டு
1: உங்களை கடந்து போவேன்,
2: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது,
2: அழிக்கும் போது
1: அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்,
2: அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கையை வைத்து சொல்லுங்க ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர், ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடு வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க, புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களாம் ரசிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும், கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்த ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார்.

சுவாமி சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டு நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். முந்தைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரு.

0: இருந்த பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி அதை தொடர்ந்து இன்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி பெற்றுமலைக்கு சிஸ்டர் இருந்தது. பெட்ரோல் போயிலிருந்து 9:30 வரை சைமன் ஸ்டான்லி அவர் வேத பாடம் நடத்துகிறார். பருமையான வேத பாடம் தாய்ந்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டர் இங்கே நானே நேற்று நடத்த வருது சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அவர் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் டூ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. Amen, amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also hosting today in English alongside with Brother Mahindran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia.

ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களிலே பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இணைத்து வரும் இந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. அந்த மாயைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம்.

எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும்

ஜெபிக்கிறோம், தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக பித்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு சடங்களும் கத்தாவே பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரே

அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க, ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும், அந்த சிறை கதவுகளுக்குள் அவங்களுடைய சுத்தியம் போகட்டும். அன்றுவரே இது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உங்களுடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். அன்றுவரே அது போல புதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே இந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அன்றுவரே. அப்பா

0: என்பவர் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்துவர். உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கும் சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
1: Thank you. God bless you too, sister.
0: ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: வாருங்கள்.

சகோதரி கருணாசாஜ வச்சது போல அண்டரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக அண்டவரை வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்திய இந்த காலநிலை ஒருவருக்கும் ஆண்டவரை தாக்காதபடிக்கு என்னென்ன நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள்

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

உம்மா உயர்த்த ஆண்டவர் உம்மை கனப்படுத்த இந்த இடத்துல தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறேன். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணுறது என்னென்னா, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லியிருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணும்னா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்ல, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் சரித்திரதா இருக்கக்கூடாது என்று அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 வசனம் அவர் சொல்றார் என்றா, 3 முறைகளும் இல்லாத்தினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர் அவரை வந்து அவரை ஓரிட

0: அவரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கையில கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்ட அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொன்னா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனென்றா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு. அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அடுப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்து விட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலைபெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்ன அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறதை காணலாம். அதை நாங்கள் எங்களை அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனென்றா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா நாங்க தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதன் ஆழவார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன்
0: நான் இதை சொன்னது சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அந்த அதன் ஊடாகவும் நான் போயிருக்கேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல ஒரு வழி கூட தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டேன் என்று கூட தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து
1: கொண்டேன். அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்ட்மனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியாயே அதை கொண்டு வந்து காட்டுறபடியா இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா காட் பிளஸ் யூ தேங்க் யூ கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்
2: தேங்க் யூ டாலி தேங்க் யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி தேங்க் யூ ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம் அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம் ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் ஹூ ஹஸ் பீன் கிவன் எ கிஃப்ட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் போம்ஸ் இன் தி தமிழ் லாங்குவேஜ் ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹர் அட் திஸ் டைம் டு கம் அண்ட் ஷேர் வாட் தி லார்ட் ஹஸ் கிவன் டு ஹர் திஸ் டைம் டு ஷேர் வித் அஸ் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் பாருங்கள் கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்தவங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க
2: நன்றி சிஸ்டர் நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸ்க்கும் நன்றி நீங்க ரெண்டு பேரும் தேவன வார்த்தையை பற்றி கலைச்சு சொன்னீங்க நான் அதில் சொக்கி போயிட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி இது எனக்கு நல்ல பிளஸிங்கா இருந்தது பிரயோசனமா இருந்தது இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் கர்த்தாவே இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன் இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று இதோ விடிவான பனி பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும் அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள் எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் நான்கு உறவுகளுக்காய் இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகால ஜெபங்கள் அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக அதிகால ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும் ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார் சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைத்த ஜோசுபாவின் ஜெபம் விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர் நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எடிக்கோ கோட்டைகள் இல்லை நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எடிக்கோ கோட்டைகள் இல்லை அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான் நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சித்தம் போன்றவை கண்மணியை போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையின் கைதேர்ந்த தாவீது இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம் இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே ஜெபத்தால் அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பணியை துணைவர அழைக்கிறேன் ஐயா விடியனை எழுச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியனை எழுச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அச்சம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதன் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை.
3: வெளிச்சத்தையும் காண்போமா?

0: 1 சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீ சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்த போது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன், இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசி ஆன போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகே மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போ, கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானும்
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உமை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின. சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உமை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்த
0: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் சொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், சீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழன் துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து பாறை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாய்த்து இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை
2: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்.

அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல் தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி

பகுதிகளாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரி

ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கத்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு

நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும்

0: சீர்வதி பாரா.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரிதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களிலே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கத்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களே வீண் போகாதபடி இந்த நாட்களை காக்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டை எடுத்து பாருங்கள். யோசேப்பு என்று வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்திலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து அந்த நாட்களிலே ராஜாவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களிலே இருந்தாலும், யுத்தங்கள் யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களை நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் தனத்தையும் கொடுத்த இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியும் அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடைந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாட்களிலே நம்பிக்கை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: Recording stopped.

ஒப்புவிப்போம். கத்தர்தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமே. நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள், வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதாபுத்தத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19

0: ஊழியர்களுக்காகவும் சாட்சிகளுக்கூடாகவும் துதிகளுக்கூடாகவும் வழி நடத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்திலே உபயோகிப்போம். அவர் வழி நடத்துவார். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்று படிக்கிறோம். வழி நடத்துங்கள்.
1: இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காலை செய்கிறது அப்பா ராஜா. தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, உங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவி நாமத்தினால், ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்று சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் பகதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள் அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை இது கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்தில் சத்துருடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம் நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு

குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தையை, அதாவது தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனெனில் ஹலிலூயா, அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா, அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிட்டுன்னா, நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா, எரிச்சல்கள், புறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப இருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிரக ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா, மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்துல பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா, செப்பரேட் பண்ணி பாக்குறது. இவைகள் மார்க்க வேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட, அங்கே ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன் சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள், வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போத மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படி நாள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், ஹலிலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்றால் சொந்த உறவுகள், சகோதரங்கள், ஹலிலூயா, அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரங்கள், துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், ஹலிலூயா, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலிலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் இதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் இதை கட்டவிழ்கிறோமோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்த உடனே நாங்கள் என்ன செய்யணும், நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்கள், இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹலிலூயா. அனுப்படினால் துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே, துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்களுடைய உறவுகளுக்கோ, ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் வழி நடத்தல், இயேசுவின் ஆலோசனைகள், இயேசுவினுடைய அன்பு, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹலிலூயா. தொடர்ந்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அந்தகார வல்லமைகளை தேவ பெலத்தால் முறியடிப்பேன்.
அந்தகார வல்

ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமே, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை ஆண்டவரே தகப்பன் எங்கள் திருச்சபைகளிலே கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களிலே கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிற எங்களுடைய நல்ல தெய்வமே அப்ப. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரை

தேவனுடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கும், தேவனுக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டிருக்கிறேன். அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல விதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவழி எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். அனுபடினால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையை எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியெடுத்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமைக்கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்ன விடுவித்தார், இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் பிளப்பட வேண்டும் சொல்லுவீர்கள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு. அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்யணும், பெலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் என்ன சத்துவம், என்ன பெலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவர், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேபும் யோசுவாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் காலேப்பு குறித்து ஆண்டவராக தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனால் அவனை நான் என்ன செய்வேன், அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தான். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது திமோத்தே கழுதுகின்ற வழியில அந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்கள் எல்லாம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா அந்த கிழவிகள் பேச்சு என்ன, ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவர் கண் இல்லையோ, ஆண்டவர் காது இல்லையோ, ஆண்டவர் மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவார். அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் சொல்லாதிருப்பானா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது, தேவன் தான் என்ன சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. சுத்திரத்தனங்கள் அதிகாரங்களோடு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார், ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வர விட மாட்டார், ஹல்லேலூயா இந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார், ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிற, ஹல்லேலூயா, உயிரோடு இருக்கிற அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே பூர்ண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிற, கர்த்தர் உயிரோடு இருக்கிற. யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடினால் யோபினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார், பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார்.
ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவகில்லம் வேதமாதான் சொல்லுவது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா, நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹாலேலூயா, அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா, அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்களுக்கு அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சபைகளுக்கோ பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் தரிசியானது பொறுமையை உண்டாக்குமாறா இருந்ததை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிய செய்ய கடவுள். ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா, முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்கினை ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹாலேலூயா, தேவனங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், தேவனங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா, நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர் தேவனங்களோடு கூட இருக்கிறார், தேவனங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த, தேவனங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா, அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர். ஹாலேலூயா, தேவனங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா, ஒரு கோலும் அது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதன்னு சொல்லி வேதம் சொல்லுவார். ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராம். ஹாலேலூயா, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா, அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா, விதைக்கிறவனுக்கு விதியை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர், விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிறது இவர். ஹாலேலூயா, பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதான பிரியதா இருக்கிறதப்பா ஆண்டவரே. நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா, கடன்கள் நிலுவைகள் மோர்டேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா. நாங்கள் கடன் வாங்காதிருக்கிறோம், அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். உங்கள் குடும்பங்கள், உங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருப்பார். ஹாலேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது, சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா. அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது, அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அணைக்கு உப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹலில் எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை, பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹலிலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹலில் ஊழியத்தில நிலை இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஹலில் ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா, கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரை

போவதில்லை. யோபு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஹல்லேலூயா, தன்னுடைய மகனை, ஒரே ஒரு மகனை, ஹல்லேலூயா, பலிபீடத்தில் அங்கேயே கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹல்லேலூயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹல்லேலூயா. தேவனே, ஆண்டவராகிய தேவனே, யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹல்லேலூயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுமர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்றைய விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ அண்டவரை விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போறது. ஹல்லேலூயா. அண்டவரை அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா அண்டவரை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர். அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. அண்டவரே தேவனே, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹல்லேலூயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு சொன்ன அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும்

அந்த ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஊழியக்காரர் ஜெவன் சிறுவராஜுக்காக, அவரோடு கூட சேர்ந்து பாடினவர்களுக்காக ஆண்டவரே தேவனே, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே தேவனே இருக்கின்ற புயல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற வார்த்தை பிரகாரம் எழுந்திருக்க பிளம் கொடும், உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அமையும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன்.

ஹிந்துகளாம் தேதி, ஏழாம் மாதம், ஏழாம் தேதி ஆடி மாதம், ஏழாம் தேதி ஜூலை மாதம் 2026 அன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் சங்கமம் சங்கமம் தமிழ் கஸ்பு ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தில்

தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வாசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார் கூறிக்கொள்வோமா? கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வேறு நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள் 1 Samuel 19, ஏசாயா 63 பழைய பழுதும் புதிய பழுதும், மத்தையும் 8 அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 Samuel 20

0: சொல்லோடமா
1: சொல்லோடனா
0: ஆமென். நீங்க உங்களோட பிதாவும் வழி நடத்துங்களமா. God bless you. ஆமென்.
1: சங்கம வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே கொஞ்சம் அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் பிணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியம் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தெசலோனிக்கேயா ஊழியத்திலே அங்கு மத்தேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம் தான் இந்த தெசலோனிக்கேயா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்களிலே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாத, இருக்க முடியாத, ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்கேயாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தீன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்கள் காண, அத்தீன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள், அந்த நகரம் விக்கிரங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடு, ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். வெடியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகர் அநேகம் உண்டு. அவைகளைத்தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்க விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்க. அவன் பாசையிலதான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமா சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேன பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்கிறவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இருதயம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்ண்டா அறுக்கெது விதம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்க பாஷா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த பெரியா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினம் தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகளை எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தாவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதாகவே பரிசுத்தாவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவரே நன்றா. அவள் ஒரு பணக்காரி ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தா தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரிய சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்கள்லும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்
2: கிருபையும் பிறக்க

தொழுது கொள்ளுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்மிடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் வாடியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு திருச்சபையில

வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்தில நாங்கள் செய்கிற ஊழியங்களில ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழிய

பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இடத்த பிரச்சனையான ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண. மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை இந்த கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களை தருகிற தேவன். அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய

வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக சமாதானம் இயேசு தருகிறது. சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம்

திருப்பி சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல்

0: ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த காலத்தில் எங்களோடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவராய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் கட்சிகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜெபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன்.
1: ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஷா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக.
0: அமேன்.
1: நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,

0: நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தி
1: சிஸ்டர்.
0: நீங்கள் இலங்கை தேசத்துக்கு இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற இந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கத்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த நுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்கு டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அப்பா சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா, அதி ராஜா உண்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பா தாகப்பனை உமை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா. அப்பா இந்த ஜெபத்து ஆண்டவரே கத்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கத்தாவே அப்பா நீர் பார்த்து அண்ட அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக அந்த தொட்டாதபடி மற்றவனுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா. அப்பா அப்பா தகப்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்பனே வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க. அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா. உம்ம தவிர எங்களுக்கு யாரும் இல்லை அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு பொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா. சுற்றி வளையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா. அப்பா தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே வளையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வளைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புறதுக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா. அப்பா அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீங்க அந்த நோய்க்கு கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீரப்பா. அப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே புனியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சு சொல்லி ஆண்டவரே கத்தாவே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே கத்தா. நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதரம் உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. அப்பா எந்த நோயும் பாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்கு வராது ராஜா. எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க கைவிடாத தேவனப்பா. இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்திலிருந்து திரும்பி வராதுன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா. விசுவாசிக்கிறோம் ராஜா உம்முடைய ஜெபம் அப்பா. உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசிக்கும் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா. அப்பா நாங்க உமை முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா, உமை இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை அன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே. அப்பா இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா. அப்பா உங்க கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க. அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அதி ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுதம் ஐயா, கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீ விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை திருத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனை மறந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற ஜீவம் ஜாவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவர் தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் சுத்தம் செய்து வச்சுக்கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசமும் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உங்களோட ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா. அப்ப நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கு. உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா, நாங்க உங்க அடிமை ராஜா. உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா, நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே. உங்க விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சைக்கிரங்களை அந்த தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்லுற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணியும் நல்ல சாப்பாடும் ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக உங்க சோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்ப சகலதையும் அறிஞ்சிருக்கிறவராய் இருக்கிற தேவர் அப்பா, இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே. ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்தவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் முறந்து போகாதபடி அப்பா அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும் அந்த ஆஸ்பத்திரி அவ்வளத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரை நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் விலனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சவங்க சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுகாய் நோய்வடிகள்ல இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள் ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவா எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே ஐயா அண்டனையாவை உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாரமப்பா. அப்பா இந்த சங்கத்துல என்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாரமப்பா. வினோவை தாரமாப்பா, அவன் மகன் கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரமாண்டவரே. நீரே சாட்சியாயிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க தன் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா, இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக.
1: ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். தோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். தோலி சிஸ்டர், தோலி சிஸ்டர் மேக்கோஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதற்குதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லே அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலேயும்
2: வழிநடத்துங்க.

ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரே திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனாகி கர்த்தர் இது வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் கர்த்தர். அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரை நடக்கிற நடப்பித்து ஆண்டவர வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ, யாரை அழைத்தாரோ, அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையிலே இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிறதான ஆண்டவரே அந்த வேறுபாடுகள், ஒருவர் மேல் ஒருவர் ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். பொறாமையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வருவது உண்டு. சிலர் ஆண்டவரே தவறான ஆண்டவரே போதனைகளையால் மக்களை ஆண்டவரை திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களே ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே உமக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடியா அது மறித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்துக் கொடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்கப்பாவே. அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடியா நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்ல அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்களானால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா, இந்த உலகம் கொள்ளாதையா, கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறை

0: உலகத்தில் சாணி இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை, இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வெடிக்கும், புறஜாதிகள் சில இடத்தில கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரியாசம் பண்ணக்கூடாதபடி ஆண்டவரே, இவர்கள் ஊழியத்தை செய்யவும், கனமான ஊழியத்தை செய்யவும், திறமையான ஊழியத்தை செய்யவும், தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒத்துமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே தொழு செய்யாதபடிக்கு, உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த, நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியர் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஊரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவருக்கு துணையாயிருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீ தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன், எல்லோருக்கூட இருங்க, இவர் தேவைகளை சந்திங்க, இவர் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர் வகித்து வழி நடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். அப்படியா இந்த வேளையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படி ஆயிச்சுக்கிறோம். அருமையான ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாக கர்த்த நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே என் தென் செய்ய போவதற்காய் மொக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இந்த எண்ணாக்கல்லும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தினீங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்ர அப்பா, ஸ்தோத்ர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே இனியுமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாக தாழ்மையோடு முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலியும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்த ஆண்டவரே, அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமையும் இல்லாத படிக்க ஆண்டவரே, யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமே சூராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தேவரே நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கழகத்தின் எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வ ஊழியர்கள் மத்தியில இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தெய்வ நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், சமாதானம் உங்களுடனே இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் உமது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கூட செய்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தேவன் தாமே வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தேவ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா போராமைகளில் ஆவிகள் விலகி போகட்டும், கழகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கழகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கழகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோரும் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அப்பா உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேரப் பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையுமாய் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவனீர் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்காய் நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே ஆமீன்.
1: கேட்டதவனுக்கு சூத்திரம் நன்றி சிஸ்டா. கத்தனங்களோடும் பிள்ளைகளோடும் பேரப் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார.
1: ஆமீன். நாங்கள்
3: நாட்கள்
1: ஈழனம் செய்யப்படுகிற ஊழியக்காரருக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
3: ஆமே நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தேவன், உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் நல்லவர் போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று மின்று மாறாத ஆண்டவரே விளிம்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாக இருப்பதுதான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என்னை மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்க கைவிடாதே, கைவிடா நாதனே மக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்காரர் தேவலை சந்தித்து ஆண்டவர் பிரதர் லெஸ்லி அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு பெலனின் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷ தைலத்தினால ஊற்றி அவர்களை உரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமே. நன்றி நன்றி. ஆமே. God bless you.
1: தேவங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திர நன்றி. டாலி சிஸ்டர் ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். கத்தர் விட மாட்டார்.
1: ஆமேன். ஆமேன்.
3: நன்றி. God bless you.
1: நன்றி.
4: ஹாய் ஹலோ
1: சிசிலி அம்மாவை தெரிவித்து நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறார் அப்பா. தகப்பனே இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. அன்பான தகப்பனே இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதாக அப்பா தகப்பனே இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேலே சுட்டு சா கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளறு குளறியை பார்க்க முடியவில்லை. இசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர்கள் தகப்பன். ஆவியானவரே இந்த கொடுமைகளில் இருந்து மக்கள் ஆறுதல் அடைய திரளும் தகப்பனே. இப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான

பிதாக்கள் வந்திருமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும். அப்பா, இலங்க தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, கூவி அழைக்கிறோம் அவர்கள் மேல் இருக்கும் பெய்யும் தகப்பனே. ஆவியானவரே மதுகரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா, அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடுங்க தகப்பனே. அப்பா, அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த காயப்பட்டவர்கள் மேலும் ஒரு கரம் இருப்பதாக. ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா, சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா, பிதாவே வாகனங்கள் ஓடும் போதும் முதற்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனி. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனி. அப்பா தகப்பனி, அந்த தாய்மார்களுக்கு நீ ஒரு ஆறுதல் கொடும் தகப்பனி. அப்பா, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனி. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனி. இந்த மக்களை நீ பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா, பிதாவே உமது கரங்களில் அவர்களுக்கு உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனி. அப்பா, பிதாவே, நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்த

0: எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அப்பா தகப்பனி அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனி, அவர்களின் கேள்விகளை சந்திக்கும் தகப்பனி, அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா உங்களை உமது கரங்களில் வைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்குறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, அவையானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக, பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். அனைவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூடையிலும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர்தாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் ப்ரோக்ராமோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலோனுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இன்றி இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், முகங்களை நெகுக்கிற தேவன், சகல முகத்தடிகளை உடைக்க வல்லவரே காண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீ செய்வீராக, நன்மையான காரியங்களை நீ செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கமா வானொலிக்காய் லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கத்தாவே உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. என் தகப்பனே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை வேர்வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கத்தாவே. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன் நீரங்களை விசாரிக்கிறவரான படியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையில வைத்து விடுகிறோம் கத்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்களிலே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கத்தாவே ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கத்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே மனுஷ உதவிகளையும் கத்தாவே பணத்தை தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கத்தாவே. இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாய் கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமோட ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கண்ணனால் காணவில்லை கத்தாவே. ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கத்தாவே பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும். என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கத்தாவே நீங்க அறிவிங்க கத்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் வழி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.

வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்பு வைப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்க போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
இங்கே எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம், பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வு தான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன் தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 வசனத்திலே கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம், அருமையானவர்களே, நீங்கள் இந்த சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அதாவது ஜெபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜெபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜெப கூடுகை உயிரற்றதாய் இருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜெப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜெபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 Peter 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாய் பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர் இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனை எல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்லுகிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரம் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை, அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால் ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள், எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவர் எல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டிருந்தான்.
அது இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும் பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மறிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்தின் நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை? எங்களை போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம், அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீர் என்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம். ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலையில் வைத்து உருக்குவதை சொல்கிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலையிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தினின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாக போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன்
என்ன தவறு செய்தது? சுத்திகரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதிலுள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழி நடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்?

கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான சகோதரர் சங்கமம் மாநிலத்தில் நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உடலா ரீதியில் சங்கமம் மாநிலையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஏவுண்டப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பெயராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியனுடைய கற்பத்தின் கனிகளை தேசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, ஒரு தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லுத்தன் ராஜா. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பலியும் சத்தியமும் ஜீவனும்

சத்தியமும் ஜீவனும் நானே, பலியும் சத்தியமும் ஜீவனும்

ஜீவனமும் ஜீவனும் நானே இஷ்டவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஷ்டவேலே பயப்ப

நித்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஈஸ்டர் வே.

0: ஆமென்.
1: அதேபோல பிரதர், உங்களையும் உங்களுக்கு சேர்ந்த ஊழியர்கள் எல்லா குடும்பங்களையும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் நாமத்தில் எடுத்துக்கொண்டு God bless you all brother.
0: ஆமீன் ஆமீன். அருமையான இதுவரை நிறவங்களுடன் சோறு சிவாவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைந்து பாடல்கள் கூடாக ஜபங்கள் கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடைய

Sotramaya. Sotramaya, Sotramaya, Sotramaya, Sotramaya, Sotramaya. நிறைய வழிக்கா ஸ்தோத்திரம், இந்த காலை வழிக்கா ஸ்தோத்திரம், இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி. எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தான் விரும்பினால் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் உங்கட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்றோம், நன்றி சொல்லை மட்டுமாய் காத்து, மட்டுமாய் வழி நடத்தின, மட்டுமாய் உதவி செய்த எபிநேசரே நன்றி சொல்லும், நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர், போதுமானவருக்கும் அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களை கிருபை சொல்ல முடியாத ஆண்டவர், உங்களை இரக்கங்கள் முடியாத ஆண்டவர், சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவர். கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, எங்களுக்கு கிருபை தான் வேணும் அப்பா. தகுதி ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான் அப்பா வேணும், வேணும். எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களோட கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம். அவியானவரே, இந்த வேலையிலும் சாப்பன எங்களை ஜபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்களோட சித்தமே நிறைவேறுவதா, உங்களோட சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி, உங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி, நன்றி. உங்களோட அன்பு அளவு கடந்த அன்பு, அன்புக்கா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆன கூடாதொழி, சேரக்கூடாதொழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல் அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சாமி, கூப்பிடுறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா நன்றி சொல்கிறோம். தகப்பனே, ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை பனே. நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே, கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டி. இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க, ஆண்கிறீங்க. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. அக்கிரமா, அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய், தகப்பனே இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழவேண்டும் ஜெயிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. பூமியின் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒருவர்தான் கெட்டு போவது உங்களுக்கு சுத்தமல்லாண்டவரே. அப்படியான தேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சுத்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா கிருபை, கிருபை. தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில், அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்ட சுவாமி. மனந்திரும்பட்டு நன்மையான காரியங்களை காணட்டும், செய்யட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள யுத்தத்தின ஆலை ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழுகிற மக்கள் உண்டு சுவாமி. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களை முகத்தை தேடி சுவாமத்தை பெற வேணும் சுவாமி.
கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வேண்டி கொள்கிறோம் சுவாமா. இந்த மக்களுக்கு வேண்டியான ஆறுதலும் தயவும் நீங்க தான் பாகங்கள் இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே. இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே இவர்களை காரியங்கள் ஒன்றை மன்னித்து சுவாமத்தை ஆண்டவரை கற்றலையும்படியாய் வேண்டி கொள்கிறோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே இவளை இருதயங்களை நிரப்பட்டு சுவாம் நிரப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வியாதி அப்பா வியாதி கொடுமை ஆண்டவரே வியாதி வெள்ளப்படுகிறையானங்கள் ஆண்டவரே குக்குரல் ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவரே வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரை தவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாவங்களும் இவர்களை விட்டு நீங்க ஆண்டவரை இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பால்வடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசங்குளத்து வந்த ஆண்டவரை வியாதியத்தான பெருமையாய் போனது எப்படியான தேவன் சுவாமி.

நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரே. கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர், அப்படியான தேவன் சுவாமி. தங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டு நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்ளுறோம். முதியோர்கள் அப்பா வியாதி படுக்கையில் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களாகி அநாதிகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்திய சாலைகள் நிரம்பி வருகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. எந்த பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொன்னீங்க ஆண்டவரே. அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்கான நான் செய்கிற நன்மைகள் ஆண்டவரே சொல்லி முடியாத இவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த இவுகளையும் நன்மைகளை நீங்க கொடுக்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடினா நன்றி சொல்லுவோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம். அப்பா அங்கள நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா. நீங்க அப்பா உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன் இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவின் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லை அப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களானால் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களை சேர்த்து சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கேள்வையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டவன் இருக்கும் தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகையில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியான அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலைகிற மக்கள் அப்பா. தகப்பனே நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும் ஆண்டவர். நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு நீதி நிரப்பட்டும் இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அப்படியாக ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவா வைத்ததவர் சுவாமி. எல்லாம் நன்மையாகவே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக எந்தெந்த யுத்தகலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி, வேண்டி

ஆசீர்வாதத்தை காட்டிலிடுங்க சுவாமி, பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வெத்துறவுகளாய், உங்களோட நாமத்தை சொல்லுறவுகளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். எல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி, தேவை. வேகமாய் உங்களோட ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி, இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமயம் ஆண்டவரை, காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே நீங்கள் தான பாதவி செய்யவன், இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி, அடிக்கப்படுகிறார் சுவாமி, வியாதியோடு இருக்கிறார்கள் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க, உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி. ஆண்டவரே இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவர்களாய் மாறச்ச சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கண்டத்து மக்களும் ஆண்டவரே அப்பனே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. ஒவ்வொரு இரண்ட தேசங்களும் ஆண்டவரே இவர்களிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் நம்முடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி, ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி, நீதியின்படி ஆண்டு அதின் காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்து வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை, அப்பா நீங்க மாறாதவர், அப்பா அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர்கள் வெளிச்சம் உண்டாவதா, வெளிச்சம் உண்டாவது. நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், உங்களோட வசனம் தானப்பா வெளிச்சம். சகப்பனே உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. ஜனாக்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், காலத்து நிற்கிற மக்கள் அப்பா அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்கும் இங்குமாய் கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒரு விஷயம், ஒரு விஷயம் கூட அன்பினா நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினா நிரப்பும். உங்களோட அன்புதானப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். ஆண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். நிரப்புங்கப்பா, ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா, அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. சுத்தாவியானவரே பின்னாரியாதவர்கள் மேலும் கூட அன்பினாவிய ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு ஒருவர் ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வந்து ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பா ஆலய பிள்ளைகளே இந்த நாட்களில் ஆண்டவர் அப்பா அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வியாயங்கள் சுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை பெருகிக்கொண்டே கூறுவ சுவாமி. சத்துருவானவன் கையில் விழுந்து ஆண்டவரே இந்த ஆலய பிள்ளைகளை தான் நின்று கொண்டு கூறாங்க சுவாமி. மேற்றுக்கொள்ளுங்கப்பா, மேற்றுக்கொள்ளுங்கப்பா. பிள்ளாராகும் ஆண்டவரே இவரோட பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாம். அவருடைய கண்ணீர் இவருடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர்களை நோக்கி பார்க்கட்டு சுவாம். தகப்பனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். கிருவை செய்யுங்க, கிருவை கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும். தேசமும் மொழி தேசம் பாவங்கள் சாதங்கள் எல்லாம் ரத்தத்தினால் கழுவப்படுது. ஒரு விசை கழுவுங்கப்பா, ஒரு விசை கழுவுங்கப்பா. எல்லா சிசுகளையும் மன்னித்து, எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா மறுதல்களையும் மன்னித்து. ஒரு விசை என் தகப்பனே இறக்கத்தின் கண்கள் அப்பா அவங்களுக்கு இருவைங்க அந்த தேசத்துக்கு இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்.
ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களையும் நடத்துங்க சுவாமி, தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் நடத்துங்க சுவாமி. எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் ரசிக்கப்படட்டும் மணந்திரும்பட்டும் சுவாமி. உறவுகளுக்காக வந்திக்கும் ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கிறோம், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கிறோம், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. ஆசீர்வதிக்க இன்னும் இன்னும் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே கெட்டு போய் கூடாதபடி தகப்பனே, ஜனங்கள் மனந்திரும்பி மனந்திரும்பி தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று விக்கிறோம். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரிமார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சேர்வதிங்க இரண்ட தேசமாகிய ஆண்டவரே, இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசம், குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவர், குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவர். இருள் நாளிக்கமெல்லாம் நீங்கி மனந்திரும்ப கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி, கோடி மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், எப்படியாக ஒரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக, சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளும், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எப்படியாக ஆண்டவரே ஒரு ஜனங்களை எங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி, உங்கள் சமூகத்தில் தான் தகப்பனே வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கிருபையின் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்குவதா, நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். அன்னை போலம் இறக்கங்களும் தாய்களும் குளத்திலிருந்து சுவாமி, இவர்களுக்காக வந்து தங்கமன் ரேடியோக்காக வேண்டிக்கோ, நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கோ, நடந்திருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக்கோ. தேவைகள் எதுவும் நடத்த வேண்டிய வழிகளும் பரிசுத்தாவியான விதையும் என்னென்று நடத்தி அப்பா, இன்னுமாய் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் ஒன்றையும் ஐயா நீங்க வழிபடுத்தி சுவாமி, ஐயா உங்களோட சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க சுவாமி. அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே உங்களுடைய பாதுகாப்பின் கரம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை மூடுவதாகும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஏமாட்டு மாயபத்தை கேட்டு அப்பா அவங்கள சமாதானத்தினால் எங்களை நிரப்பி இம்மாட்டு மாய வழி நடத்துறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் நீங்க தானா, எல்லா கணமும் நீங்க தானா, எல்லா புகழும் நீங்க தான்ப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், சொல்லிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம். அப்பா பிதாவே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரையும் கூட சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே எல்லா கணமும் துதியும் மகிழ்ந்த உங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திக்கிறோம் நல்ல

0: தலைப்பின்களே செய்தி எடுத்து வருகிறார். அவர்கள் கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்
1: கொள்வோம்.
2: குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23.

ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று.

ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி

செய்யாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.

0: போராட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆளியிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகாலை ஜெய ஜபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும், வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மேல் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறது. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரம் கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம் என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிறுகள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில், மலைச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மில் சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில், மலைச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகும் ஐயா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே? மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. பெண் பணி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா, நான் மனதார ஜெபிக்கையிலே அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகாலை ஜெபம் போல் இன்பம் தருமோ? எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம், நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும். அதிகாலையில் தான் ஆண்டவா உன் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே, உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. வெளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை எழும்பி நாங்கள் ஜெபிக்கும் ஜெபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கர்த்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்தில் மட்டுமில்ல எல்லா இடத்திலையும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து உயிரலுக்காக ஜெபிப்பார். I would like to invite sister Dolly at this moment to be able to come and pray for the workers. Sister Dolly, வாருங்கள், வந்து ஜெபியுங்க. பாட்டையும் பாடுங்கள். டைம் இன்னைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வருவதும் வேணும் என்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி.
3: Yeah, praise the Lord, praise the Lord.

இருக்கிறவர்களும் வர போறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே இன்றும் ஆண்டவரே கத்தரே என் பலனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமாயிருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்பு

எப்பொழுது நல்லதையா துதி எங்களப்பா. அந்த கிருபையை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஆதியும் அந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நன்றியுள்ள தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்கள் செய்த ஆண்டவரே, நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன்வைத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களுடைய பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வார்த்தனம் வந்து இதை பாடுறேன் கர்த்தருக்கு. இன்றைய காலம் வரை புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துற ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த கூலியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்க இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே. அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களுடைய பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கர்த்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவருடைய இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல எவ்வளவு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நம்பிக்கிறேன். ஆமீன் அப்பா. புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில் ஆண்டுவிலே நீங்க உங்களோட ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொருத்த உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருவையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருவலுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல்

பிதாவே, உங்களுக்கு கொடுத்த குமாரனாய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெலம் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. இன்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாமும் சித்தப்படி உம்முடைய திட்டப்படி பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திடும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தை கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாமல் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக் கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள்,
வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள் பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சத்தம், கடமைக்கு செல்பவர்களின் சத்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை என்னவா ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்க மக்களை பார்த்து அந்த இயேசு

எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கலுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார், அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின் இந்த உலக வாழ்க்கையின் பின்னும் நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ அவிதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவுண்டாகும். புது நம்பிக்கை புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறார், அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள் உங்களுடைய வழிகள் உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறது, அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியைகளாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம் நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார் 3:4 அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையில பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஷ்டவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள் அந்த 10 வாதைகளும் இஷ்டவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது.
எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள். எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள்

கண்டு கொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவதாக, அதில் சட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கு. யாத்ராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது, அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் கழுகுகளைப் போல சட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமை தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்க உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும். அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் சட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் சட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா, அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று பாதுகாத்தருளும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்கள் இடத்தில் இருந்து
பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக, வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே இவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக அது ஆரோக்கியமாக வளர

0: அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும். அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக உங்களை அறியாமல் இருந்தால் நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம். ஆண்டவரே சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உம்முடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், சங்கம ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக. சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன் அப்பா. நீ தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதிக்கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர் அருந்ததி. அருமையான ஒரு வார்த்தையை வேதாம தொகுத்து அழகாக எடுத்து வைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பர்ல அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டாண்டி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட் புக்கை எடுங்கள், பேர் எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மணித்தியாரம் நடக்க போது வேத பாடம். இந்த வேத பாடத்துல ஒவ்வொரு குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்தலாம். கடந்த காலத்தில் செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்பிடத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம். அதுக்கு அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒரு மணித்தியாக தருகிறேன். உங்களை ஒப்புக்கொள்கிறேன் பாஸ்டர், நீங்க விளையாடுத்துக்கலாம்.
2: ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைய கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது ரகசியங்களை, மறை பொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2 அதிகாரத்திலும் 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். 3வது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். 4வது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்துல இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கி கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை 1:19 அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள், 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது 1 மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்படி தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற இப்ப வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டிக் கொண்டிருக்கிறதோ, இப்ப லிட்டர்லா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேன்னோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 2வது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்துருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் 4:1 கவனித்து பார்த்தால் இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4:1 பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எந்த எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கு. இருக்கிறபடியினால் இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்வார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால் நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்க அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாய் கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமுக இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர், நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏன் என்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், இரண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க, அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பா என்கிற ஒரு நபர் இருக்கிறார், அந்த அந்திப்பாய் என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்டதிட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், ரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி ரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபையை புகழுகிறார். நல்லா கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இதை ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்க, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம் பாடுகள ரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்கினாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெர்கமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்லுகிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்ற, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலேயாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலேயாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலேயாமுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ராமன் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார், சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் இருக்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளின் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவது, இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு, அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன, ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா, மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்னும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிகப்பெரிய பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமேன். தேசம் எங்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம் தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது. அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணுன்னா சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளும் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்கிற நம்முடைய மாமிச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன், மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, வெள்ளை குறிக்கள் அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்கள் அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமோ சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக, கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிறோம் வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றனா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள், பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாயிருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாயிருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தித்தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக, நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது வெண்மை. அந்த பட்டணம் முழுவது வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்திலே, யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவனோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம் வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவனுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவனோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து 8 விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. 8 காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு 6 காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியில எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ, அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன், அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன், ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல உனக்கு இந்த காலத்துல போய் கல்லுல பெயர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை பெருகமூக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெருகமூக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெருகமூவுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம் அந்த எட்டு விதமான காரியத்தை, நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளைக்கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒன்று, அப்போ அந்த வெள்ளைக்கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளைக்கல் அவனுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல நன்மையும் அதனுடைய தீமையும். இரண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்குதான் இந்த வேத பாடம், அதுதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா, இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சு, அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன, எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார், ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பார், அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா, இல்லை இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும் எனக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேதபாடம். நன்றி, கவனிக்கணும். அதனாலதான் கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் என்ன, எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பல வித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெருகம்புக்கு வருவார்கள். நன்றி கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெருகம்பு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெருகம்புக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த மனு சர்ப்பம் தான், மனு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த மனு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது. இந்த மனு சர்ப்பம் தான் எங்களுக்கு எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. மனு சர்ப்பத்தின் ஆவி, மனு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது மனு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாயை இப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள். யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும் பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா பெருகமூல உருவாச்சு, பெருகமூல. அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவருடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக் கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக் கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலு சர்ப்பத்தினுடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில கொடுக்கிறேன்னா, வலு சர்ப்பம் தான் தன்னை விடுதலையாக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவர இருக்கிறபடியே மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன, அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம், அவர்கள் வலு சர்ப்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம், ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவேன் சொல்றவர், உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்கு தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படி நின்றது முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நான்

இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உன் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை வெள்ளை கல்லிலே அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலை ஆகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சார்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல மாட்டிட்டேன்னா, எனக்கு ஒரு வெள்ளை கல்லு கிடைச்சதுனா போதும், நான் விடுதலை ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளை கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும், ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளை கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வரவேற்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு, உன்னை பரிசு உன்னை விடுதலையாக்குகிற கல். நானும் நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமும் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெற்று பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டுல ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டுல வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பாத்துருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை அவர்கள் தங்களோட வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும். நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்து வா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்று வா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேன்.

இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனா இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்துவா, எனக்கு என்ன கிடைக்கும் ஜெயிச்சா கேக்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை வரவிக்கிறேன். எதற்கு என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன் எதற்கு இந்த கல்லை குறித்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமாக இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் என்றால், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் ஆனாலும் தயவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த கல்லினுடைய சம்பவத்தை, இந்த பாடத்தோடு அதை முடித்து அடுத்த பகுதிக்குள்ள இந்த பெர்கமோனுடைய அடுத்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு, அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறவர்கள், கம்பெனியில் சேருகிற வேலைக்கு சேருகிறார்கள் என்றால், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது கம்பெனியில் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருகமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடி நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது. ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு வெளியேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். 6வது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு உண்டாவதாக 6வது காரியம் என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேண்டும், விசா வேண்டும் அல்லவா? அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன, அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்படையா சொல்லுகிறார்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். வெண்மை நிறைந்த கல், நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோன் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். 7வது காரியத்தை சொல்ல விரும்புறேன். 7வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் 7வது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாத்துவாங்க, பல பேர் வேதாகமத்தை மாற்றிக் கொள்வார்கள்.
வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க, அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டு

0: இருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என் கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகி இருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்க செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்ருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறையிருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும், என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தேங்குவதனால் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களைப் போலவே பலவிதமான பாடுகளினூடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகின்றார்: என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். எம்முடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் கூட உண்டாகலாம். அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகின்றார். அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்குத்தத்தம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பட்டும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம் நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் தியக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியும் வழிகாட்டுகிறவருமாயும் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

ஒரு நிமிடங்கள் அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவன் இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரத்திலே புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான காரியங்களை கூட கடந்து செல்வோம். இந்த நாளுக்கான வசனம் வாலிபன்.

கொடுப்பவராய் இருப்பார். ஆமென். ஆமென். அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக் கொள்வோம். அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாடுலும் புதிய ஏற்பாடுலும் மற்ற 9வது அதிகாரம். அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு நிமிடம்.

வீன் அவர்கள் இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌதி வீணு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு என்று இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர்கள் காலை நேரத்திலே கத்துடைய அபிஷேகம்

துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியார தன்மை எங்களுக்கு தந்தவரே, நீர்தான் எங்களுக்கு அப்பா தகப்பனே. அப்பா அப்பா என்று வாயார கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் சொன்னவரே, எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது அப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே, உண்மை அல்லாமல் வேறொரு வழியும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே ஐயா, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர் ஆண்டவரே. முக்க சூத்திரம் சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா. என் அப்பாவே, என் ஆண்டவரே, இந்த கால வேளையில ஐயா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கால தோறும் உடைய இரக்கங்கள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய இரக்கத்திலே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமலி நம்பிருப்பீனோ. இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஊழியக்கார பத்மநாபா அவர்கள் அந்த காலத்திலே எழுதி படித்த பாடல். ஹலேலூயான் அப்படின்னா எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல். காலை வேளையிலே நான் எழும்புகின்ற வேளையிலே அநேகமான நேரங்களில் இந்த பாடல்கள் சத்தம் என்னுடைய ஆவியிலே வெளிப்படும். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஒரு பாடலை கொண்டு வருவாரா இருந்தால், ஒரு வார்த்தையை கொடுப்பாராக இருந்தால், அதை நீங்கள் திரும்ப தியானம் செய்ய வேண்டும் ஏன்னு சொல்லி சொன்னால், அதற்குள்ளேதான் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய வெளிச்சமும் இருக்கிறது. ஹல்லேலூயா.

நோன் இருள் உன்னை சூழாதே, சிவ ஒளி உன்னை வழி நடத்தும். மேகாவலி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட அந்த பாடலை பாடி நாங்கள் துதிக்க போறோம். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம்

இருப்பேனோ அல்லேலூயா. எங்களுடைய வழிகளில் எல்லாம் அல்லேலூயா தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருப்பார். அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அல்லேலூயா. எங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கின்ற தேவன் எங்களை ஆண்டவரே எங்களை விட்டு உறங்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இத்தகவனே எங்களுடைய நினைவுகள் எங்கள் சிந்தனைகள் எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உண்மை நோக்கி கொண்டிருக்கிறத நீர் காண்கின்ற தேவன் அப்பா. ஆகாருக்கு ஆண்டவரே தண்ணீர் ஊற்றை காண்பித்த அதே ஆண்டவர் நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இல்ல அன்பு கூறுகிறோம், உங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மேல் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே அப்பா தேவனே நீரங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவரே இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உண்மையில நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலே உண்டப்பா. ஈருள் உன்னை சூழாதே தேவ ஒளி உன்னை வழி நடத்து. ஈருள் உன்னை சூழாதே தேவ ஒளி நம்மை வழி நடத்து. அழிகின்றதை நீ அறிந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. என்னே

பேணுவோம். ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரே தேவனை எங்களை தப்புவிக்கிற தேவனை பாராச்சா. ஆண்டவரே தேவனை அலைகளையும் திரைகளையும் தாண்ட பண்ணுகிற தேவனை பாராச்சா. ஆண்டவரே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ முக்கள் ஆண்டவரே, எத்தனையோ கல்லுகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே தேவனே தேவரே ரொம்ப நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் எங்களை தப்புவித்திரப்பா, தப்புவித்திரப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். ஆண்டவரே, நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, வாருங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள் சொன்னீர் ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனை திரும்புவதில்லை என்று சொன்னீர் ஐயா. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும் சொன்னீங்களையா. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் சொன்னீங்களையா ராஜா. என் ஆண்டவரே, அப்பா நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும் சொன்னீங்களையா. ஆண்டவரே, நாங்கள் கைட்டு செய்யும் வேலைகளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா நாங்கள் பெற்ற பிள்ளைகளிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்குமென் சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே, கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜாங்கள் கற்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீங்க தானே சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நெருக்கத்திலே உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. நிறங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனையா. ஆண்டவரே, எங்கள் நினைவும் சிந்தனையும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம், ஆனால் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் அறிய மாட்டீரோ தகப்பனே. எங்கள் இருதயத்திலே இருப்பது நீங்க ஒருவர் தானப்பா ராஜா. ஏசப்பா, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருபை பெருகுமாறு சொல்லி இருக்கிறீங்களையா. நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளையும் இருந்து கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசத்தை நீர் ஆக்கிரமியும் அப்பா, பிள்ளைகளை ஆக்கிரமியும். எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் தகப்பனே, அந்தந்த தேசங்களிலே இருக்கிற எங்கள் உடன் பிரபா தமிழர்களை ஆண்டவரே நினைத்தருளும். ஆண்டவரே, பாலிவ பிள்ளைகளை நினைத்தருளும், குழந்தைகளை நினைத்தருளும் ஐயா ராஜா. ஆண்டவரே, ஒருவர் சொந்த வீட்டையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே சொந்த ஜனங்களையும் ஆண்டவரே விசாரியாமல் விட்டால் அவன் ஆண்டவரே அவிசுவாசியிலும் கெட்டவனும் சொல்லப்படுகிறது ராஜா. எங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவரே எந்த தேசங்களிலிருந்து இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அந்த தேசங்கள் இருக்கிறவங்க தமிழ் ஜனங்களை ரட்சியும் ஐயா, விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் மண்ணுக்காகவும் ஆண்டவரே எதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி எங்கள் ஜனங்களுக்காகவும் இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. விக்கிர ஆராதனை என்கின்ற ஆண்டவரே மதில்கள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, பெருமைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே தேவனே, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழ் ஜனங்களிடம் இருக்கிறது ஐயா. அவை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா. அந்த சத்ருவை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொள்ளுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. சொல்லி இருக்கிற வார்த்தை தான் உங்களுடைய பதிலப்பா ராஜா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம், என் ஆண்டவரே உமக்கு சூத்திரம், என் அற்புதமே உமக்கு சூத்திரம், ஆலோசனை கத்தரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்குகிறவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதன்னு சொன்னவரே உமக்கு சூத்திரம், விடுதலை தருகிறவரே உமக்கு சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், மகாதேவனே சூத்திரம், மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே உமக்கு சூத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவர் மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே, கடந்தொல்லகளிலே பிள்ளைகள் காரியங்களிலே உணர்வுகளிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே வேதனைகளிலே மறித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க உயிர்ப்பிக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, யோபு சொன்னானையா, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டதப்பா. தகப்பனே உமக்கு சூத்திரம், தகப்பனே உமக்கு சூத்திரம். யோபுடைய பின்னிலை முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வித்த அதே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பண்ணுகிறேன் ஆண்டவரே. எங்கள் கிராமங்கள்ல ஆயிரம் ஆயிரமான ஆடுகள் ஆண்டவரே பெருகுமர் சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. எங்கள் சபைகளிலே ஆடுகள் பெருக்கம் அடைவதாக, வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே பெருக்கங்களை நாங்கள் காணும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெருக்கங்களை காணும்படி செவிக்கிறோம் தத்தாவே. அன்னால் கேட்டதையா ஒன்று ஆண்டவரே, நீர் மூன்று நாலுமாய் ரெண்டு மூன்று மாய் கொடுத்தீரே ஐயா ராஜா. எந்த
தகப்பனே உமக்கு சோத்திரம் கேட்கிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம். சத்துருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எங்கள் சபைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எங்கள் தமிழ் ஜனங்களை விடுவிப்பார். ஹாலே லூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். காண்கின்ற தேவனப்பா, காண்கின்ற தேவனப்பா ராஜா. ஹாலே லூயா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். உண்ணாமல் நான் உன்னை போசித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். சிவாபம் நானே, சிவாபம் நானே. என் வள்ளல் என்று என்னோடிருப்பார், என் வள்ளல் என்று என்னோடிருப்பார். நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பானேசு என்னை துட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆம் யானவரே எழுதி கொடுத்திருக்கிறபடியாலும் ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படியே நீர் செய்வீர். உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மலைகளையும் பேர்க்கும். ஆண்டவரே அப்பா, மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும் சொன்னது அப்படி ஆகும்னு சொன்னீரையா ராஜா. கடன்கள், பில்லுகள், மோட்டேஜ்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. பிள்ளைகளுக்குரிய தடைகள், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே அக்தி மரத்தை சபித்தது போல ஆண்டவரே சத்ருவானவன் கொண்டு வருகிற பகைகள், விரோதங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள், எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தின சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்னு சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்தில் வருகிறார்கள் ஐயா. எப்பொழுதும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே. உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாருமையா. சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு கூர்ந்தாதே அன்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. என் ஆமியானவரே உமக்கு சோத்திரம். என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். அந்த ஒரு நாள் இன்றைக்கு தானப்பா ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் தேவன் என்று நான் சொல்லுகிற தேவனப்பா ராஜா. தேவனே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்த தாட்சியா இருக்கு. கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெல நடந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்பா ராஜா, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, என் தேவனே, எங்களுக்கு அன்புக்குரியவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, கூப்பிடுகின்றவர்களிலே குரல் கொடுக்கிறவரே, அன்புள்ள தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று ஆராதிக்கிறோம். எரேமியாவில சொல்லப்படுகிறது ஐயா ராஜா. தேவனே அப்பா, உன் பிள்ளைகளுக்காக உன் கரத்தை எடுந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் தேசங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. என் தகப்பினே முக சூத்திரம், என் ஆண்டவரே முக சூத்திரம், எங்கள் விடுதலையே முக சூத்திரம், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே முக சூத்திரம் ஐயா. நாங்கள் விரும்புகிறது உம்மாலே வரும் என்று சொன்னவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இன்றைய காண செய்கிற தேவனையா. என் அதிசயமானவரப்பா, அற்புதமானவரப்பா. கானாவோ கல்யாணத்திலே ஐயா வெறும் ஆண்டவரே டாடியில தண்ணீரை நிரப்பி ஆண்டவரே அதை திராட்சரசமாக மாற்றி கொடுக்கிறது, மாற்றி கொடுத்தவரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை நிரப்பமா முடியும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சபைகளை கட்டவுமா முடியும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜனங்கள் நடுவிலே உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா.
ஹல்லேலூயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம்,

மல்லோ நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா! எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா! அவர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே தேவனே அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் தேவனை பார்த்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுக்கு இயேசு செய்த அற்புதங்களை கண்டார்கள். உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கூட அவருடைய தரிசனத்தை பார்த்தார்கள். ஹாலேலூயா! ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பார்த்ததை, கேட்டதை, உணர்ந்ததை வைத்து ஹாலேலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹாலேலூயா! ஆனால் நாங்கள் காணாது நம்புகிறோம். ஹாலேலூயா! ஆண்டவர் அங்கே தோமாவுக்கு சொன்னார், ஹாலேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஹாலேலூயா! காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபியாயிரும், எங்கள் மேல் கிருபியாயிரும் ஐயா. நிறையங்களை விடுவிக்கிறவர், எங்கள் தலையர்களை உயர்த்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஐயா. ராஜா அப்பா, நீங்க தான் ஆண்டவரே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே முக்க சோத்திரம் ஐயா, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் கையெடுக்கிறோம் ராஜா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹாலேலூயா! ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா! எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே கைது செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவேன்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. உங்களுக்கு புரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் பாய்க்காதே போமன்னு சொன்னீருங்கள் ஐயா ராஜா. ஹாலேலூயா! உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்படப்படுகிற கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆவியானவரே அசவாடுவீராக ராஜா. ஹாலேலூயா! நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை வேளை நம்ம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நாள் முழுவதும் உடைய தியானமங்கள் வாழ்க்கையில இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா! ஹாலேலூயா! இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின்

உமக்கு சூத்திரம். ஆண்டவரே மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஐயா. நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபதாரும் என் அப்பாவே, என் தகப்பனே, அப்பா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயர தன்மையை தந்தவரே, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனாயிருக்கிறவரே, என் ஆண்டவரே, விதவைகளும் என்னை நம்புவார்களாக சொன்னவரே ராஜா, திக்கற்ற பிள்ளைகள் என்னிடத்தில் இறக்கப்படுகிறார்கள் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே மெத்துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மெய் சோத்தரிக்கிறோம் ஐயா. நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர், நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர், ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்ம நேசரவர், ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்ம நேசரவர்,

இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே.

மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. உலகின் வாழ்வு வெறுமை என்று எண்ணினான் மாயையிலே, உள்ளத்தில் ஏந்த நித்திய வாழ்வு எங்கே செய்தாரே, எங்கே செய்தாரே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். எங்களை சுற்ற சூழ இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் தகப்பனே. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான சொல்லி இருக்கிறீங்களே யாராச்சா. ஆண்டவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஐயா அந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா, ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் ஐயா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே தேவனே, அப்பா மோசையோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவரே ராஜா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுங்க சொன்னவரே. ஊழல் ஆனவர்களே ஆண்டவரே தேவனே, நேரான பாதையை வழி நடத்துங்க தெய்வம் நீங்க தான் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அன்பு எல்லாவற்றையும் உக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே உக்கு சோத்திரம், நன்றி நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய கரத்தில் எங்களை சாத்தி ஒப்பு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் எழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: நாள்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. இதனுடைய காலத்திலே இந்த புதிய நாளையும் ஒப்புவிக்கிறோம். ஓகே, மரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
1: Bless you, bless you, everybody, bless you.
0: Amen.

0: கிருபையோ புதிப்போம். ஆமேன், ஆமேன்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேடமாக ஜெபிக்க இணைந்திருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜெப குறிப்பாக இருக்கிறது. ஒரு 42 வயது சகோதரி ஒருவர் இங்கு கனடாவில் தான் இருக்கிறார், டொரண்டோவிலே. அவர் டாக்டராக இருக்கிறார். 42 வயது டாக்டராக இருந்தவர் திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்காக வாரத்தோடு எல்லோரும் ஜெபியுங்கள். 42 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்னு சுவாசிக்கிறோம். டாக்டர், ஆனால் அவருக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்துவிட்டது, பேரலைஸ் ஆகிவிட்டார். ராமேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிதடி கரத்திலே போய்ப்போம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஏசாய 62:5 கூறப்பட்ட அந்த வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறாராம். ஆமேன், ஆமேன். அவர் தந்த ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாக்கிறவர். ஆமேன். எல்லா இடர்களுக்கூடாக, அக்கிரமங்களுக்கூடாக, அக்கிரம சிந்தைகளுக்கூடாக கடந்து செல்ல முடியாமல் காக்கிறவர். ஆமேன். அவர் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்க நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 Samuel 20, ஏசாய 64 பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு மத்தேயு 9 அதிகாரம் பெற்று நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து ஜெபிக்கப் போகிற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நேரம் இப்பொழுதும் காலை 8 மணி என்று

இருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். 42 டாக்டர் அவர் திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகிவிட்டார். இந்த மூளையில் இருக்கிற போகின்ற நரம்புகள், கால் வரை போகின்ற நரம்புகள் திடீரென வேலை செய்யவில்லை. அப்படியாக இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கத்தர் இருக்கிறார், கத்தரை அறிந்தவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்த வேண்டும். திரும்பமாக அவரை எழுப்பி மறுபிறவி கொடுத்து எழுப்ப வேண்டும். ஆமென். கத்தருக்கு

0: கட்டத்தங்களமா
1: ஆமேன். தங்கம்மா, வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே எங்களுடைய அவரோடு கூட இருப்பாராக. சங்கம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளிலே தீஸ்பியனாகிய எலியாவை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தீஸ்பியன் என்றால் அங்கு மிக முக்கிய அடமொழியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அக்கினியின் தீக்கதர்சி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தீஸ்பி என்றால் எபிரேயத்திலே திஸ்பே ஊரான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே அங்கு திஸ்பே ஊரான் அங்கே குடியிருக்கிறவன் அல்லது அந்நியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஊரின் பின்னணியிலே இருந்து வந்தவர் தான் அந்த திஸ்பியன். திஸ்பியன் என்றால் அவருக்கு சொந்த பேரிலே அவர் இடத்தின், அதாவது எங்கிருந்து என்பதை குறிப்பிட்டு அந்த பட்ட பேர் தான் அவருக்கு அந்த காரியத்துக்கு அர்த்தம் மனம் திரும்ப செய்கிறவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஒன்று ராஜாக்கள் 17:1 கீலியத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே வேதாகமம் எலியாவை அறிமுகப்படுத்தும் போது கீலியாத்தின் குடிகளிலே தீஸ்பியனாகிய எலியா என்று தெளிவாக அங்கு பதியப்பட்டிருக்கிறது. இது மறைந்திருக்கும் சரித்திரங்களை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற திஸ்பே என்ற ஊர் அங்கு ஜோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள கீலியாத் மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த கீலியாத் பகுதி எப்படிப்பட்ட இடம் என்றால் கரடு முரடான மலைகளும் காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்திலே தான் அவர் ஊழியத்தை அங்கு அதிகமாய் செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீலியாத் ஊர் வந்து அங்கு மிகவும் அந்த நாட்களிலே ஒரு முக்கியமான இடங்களாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2 Kings 1:8-9 அதுக்கு அவர்கள் அவன் மயிர் உடியை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாக எலியாதான் என்று சொல்லி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த திஸ்பியனாக எலியா அவன் அங்கு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது எப்படியோ அப்படியே அந்த கரடு முரடான அந்த மலை பகுதியிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த தீஸ்வியனாகிய எலியாவின் தோற்றமும் அவனுடைய பேச்சும் மிகவும் கடினமாயும் நேரடியாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் அவன் விலங்கு தோலைத்தான் அவன் உடுப்பாய் உடுத்தி மேன்மையான வாழ்வை அல்ல ஆண்ட அவருக்காக தன்னுடைய பணிவிடியை கரடு முரடான இடத்தில அல்லது கரடு முரடான இருதயமுள்ள மனுஷர் மத்தியில அல்லது பாகாலின் விக்ராதனைகள் மத்தியில அவன் நின்றான் என்று சொன்ன கண்டால் அவனுடைய கடின பகுதியை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் அங்கு அந்த காரியத்தை நாங்கள் நினைக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தீஸ்பியனாகிய எலியாவை போல இன்றைக்கு நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடின பகுதியிலும் அவன் எப்படியாய் கடினமாய் இருந்த வேளையிலும் கர்த்தரோடு நின்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த திஸ்பியன் குறித்து நாங்கள் பார்த்தோம். அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது, அவனுடைய எந்த இடத்தில் இருந்து அவன் வந்தான், எப்படியான கரடுமுரடான செங்குத்தான இடத்துல இருந்து அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதாகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கதாமே எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த திஸ்வியனாக எலியாவை போல இந்திய நாட்களிலே ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி ஊழியங்களை செய்ய கத்த

பேசும் பொழுது அந்த உம்முடைய அக்கினி, அந்த அபிஷேக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்துல தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசத்துல எப்படியான பகுதியாக இருந்தாலும், கரடுமுரடான பகுதியாக இருந்தாலும், உமக்காக ஊழியம் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எலியாவின் ஆவியை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்துல நடந்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னுடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. நீர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான காரியங்களை செய்ய கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஒவ்வொருவரும் இயேசுவிடத்தில் வர்ற அந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றும் நற்குண சாலிகளாக

0: படியாக எலியாவின் ஜெபத்தை கேட்டு நீர் உயிரோடு அனுப்பினது போல இந்த அந்த டாக்டரை நீர் எழுப்பும்படியாக, உம்மிடத்தில விசுவாசம் வைத்திருக்கிற மகனாக இருக்கிறபடியால் அந்த அந்த டாக்டரை குணப்படுத்தி உம்முடைய தள்ளும்புகளால குணப்படுத்துகிற தேவன் நீர் தான் ராஜா. லாசரசுவின் லாசரசுவை மறித்த லாசரசை உயிர்த்தெழுத்துகிற தேவன் அந்த டாக்டரையும் நிறுவித்தள வைத்து ஒரு அற்புதத்தை செய்து டாக்டர் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வெளிச்சம் சங்கமாய் நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லிடா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் வளர, இன்னும் பல மக்கள் இயேசுவிடத்துல வர செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி உடைய வருகை வரைக்கும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், நீ ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூர்ந்துதி கன மகிமை உண்டான வைத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும், சபையிலே தேவனுடைய அக்கினியானவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
0: God bless you, sister. God bless you, everybody.
1: ஆமென், ஆமென். Praise the Lord, Dolly sister. லைன் அங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஓகே வினோ, நீங்கள் Praise the Lord. வினோ,
2: Praise the Lord அக்கா.
1: இந்த கடைசி காலத்தில் தேவ அக்கினி எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் இறங்க கத்துடைய காரியங்கள் இந்த நாட்கள்ல நடக்க இருக்கிற தடைகளை நீக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்கள் ஜீவனை காத்து மட்டும் வரவில்லை ஜீவனோடு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. தகப்பனே

0: ஆண்டவரே, அப்பா உங்கள் ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நாங்கள் செல்கிற இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு சித்தமானதாக செய் ஆண்டவரே. எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எப்போதும் எங்கு சென்றாலும் ஒளியுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என் தகப்பனே நாங்கள் சென்று வர எங்களோடு நீங்கள் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அறியாம செய்கிற சகல மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்மை நம்பி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா, நோபாவும் கூட தகப்பனே உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்டு நடத்தப்படினார். அவரை அவர் குடும்பத்தை மீட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேச்சை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க என் தேவனே எங்களுக்கு உதவியாக இருக்கே. அதே போல கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே உம்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவே, காலத்தில் நடந்தது போல அப்பா இந்த மக்களுக்கு மேற்படாதபடி தகவனே கர்த்தாவே, அவர்களுக்கு புத்திய ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர், உம்மை நோக்கி நித்தமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். அப்பா, இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்கள், இந்த உலக அத்துமீறல்கள் சத்துராதியின் கிருபையிலிருந்து அப்பா, சத்துராதியின் அப்பா தகப்பனே, இப்படியான அசுத்தமான காரியங்களிலிருந்து இந்த மக்கள் மனிதர்கள் மீட்டுக் கொள்ளும்படி, மீட்கும்படி தகப்பனே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து, உம்முடைய வேதத்தை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் விற்கப்பட்டு போகும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே தகப்பனே, நடக்கிற அட்டூழியங்கள், அநியாயம் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனே கர்த்தாவே, இப்படியாக நடக்காதபடி, இப்படியாக சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக அநியாயங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவனே உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக என் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெறும் சோதனைகள், உபத்திரவங்கள் தகப்பனே, சத்ருவானவன் கொண்டு வருகிற செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, நித்தம் நீங்கள் எங்களை எங்களுக்கு முன்பாக செல்லும்படி உம்முடன் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை கைவிடாமல் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு திசை கண்ணோக்கி எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவற்றை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வவல்ல தேவன் ஆண்டவரே, நீங்க செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே, இந்த இடத்திலே எங்களையும் அப்பா நீங்கள் கூட்டி அமைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா நீங்கள் தந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்கள் அன்பால் எங்களை அணைகட்டி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த இணைப்பின் ஊடாக எங்களை இணைத்து ஆண்டவரே, மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக அப்பா, நாடுகளுக்காக ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. கருத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதனை நடத்துகிற இந்த சகோதரனையும், இந்த சகோதரி குடும்பத்தையும் அப்பா, இந்த இது குடும்பங்களை உம்முடைய கரத்தினால மூடி அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இணைப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, ஊழியக்காரர்களும் அப்பா ஜனங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, தகப்பனே இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, தகப்பனே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமை படட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருதயங்களில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை கண்ணோக்கி அப்பா அந்த இருதயங்களை தொட்டு ஆண்டவரே சமாதானப்படுத்தி அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே இங்கு வர முடியாமல் தடை செய்திருக்கிற அப்பா இங்கு வந்து செபித்தும் ஆண்டவரே வர முடியாமல் தடை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன காரணங்கள் என்னென்னவோ நாம் அறியும் ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே திரும்பவும் ஆகவர்கள் வந்து இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கும் இருதயங்களை அப்பா தகப்பனே இருதயங்களை அப்பா நல்ல இருதயங்களை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்கே இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த சங்கம் வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நடுவிலே இருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் பிள்ளையோட திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ. டோலி சிஸ்டர்
3: பேசலா? சிஸ்டர் பேசலா.
1: இந்தியாக்கள்லே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட தேவனே பாதுகாக்க கூடியதாய் தேவனுடைய வல்லமையும் பலனும் அவர்களுக்குள்ளே இறங்க மலேசியா நான் சொன்ன அந்த 42 வயதுடைய டாக்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் மருத்துவமனையில இருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே அவர் ஒரு பரிபூர்ண அற்புதம் நடக்க கத்தர் உதவி செய்யணும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களை ஒரு பொழுதும் வெக்கட்டுக்கு போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா நான் கத்தரை நோக்கி நீரை அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அதன்படி எங்களுடைய நம்பிக்கை தேவன் நீங்க தான் அப்பா. அப்பா இவர்களை நீங்க நோக்கி பாருங்க. முதலாவதாக இந்த சகோதரனுக்கு ஆண்டு வருகிறேன் அப்பா. அந்த சீனியர் எங்க இருக்கிறாரோ அந்த ஹோம்ல இருந்தப்பா அவருக்குள்ள ஒரு அற்புதத்தை நடத்துங்க.

0: பலவீனங்களை அகற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா, ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நானே வழியின் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே, உங்களுக்கு அவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, பிகாஸ் யூ லிவ் வி கேன் ஃபேஸ் அனதர் டே, நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க இன்னொரு நாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதப்பா. அந்த சகோதரனும் ஆண்டவரே, இன்னொரு நாளை உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு, உங்களுக்குள்ள நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே, அவரை உங்களை ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய ரத்தத்தினால எல்லா விதமான பலவீனங்களையும் அகற்றி அப்பா நீங்க அவர்களை ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அப்படியே உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர தகப்பனே, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களோட ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அது வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து அவருக்கு ஒரு இன்னொரு தருணத்தை கொடுக்க போறபடியா நன்றி அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவளதும் மகிமைப்படவனும் அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா விதமான தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே நீங்க காக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறனப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உங்க அப்பா புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா உங்களோட வேலி அடைத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரார்த்திப்பதற்கு பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பெலனை கொடுத்து யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவருக்கு இன்னொரு நாளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கப்பா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்ட என்று சொன்னபடி நாங்க உங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்கரங்களையும் ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் எல்லா விதமான தீமையிலிருந்து அகற்றி இந்த கடைசி காலத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விலக்கி காற்றும்பட உன்னதமான மறையில் இருக்கிற நீங்க நிழலாக அவர்களுக்கு இருக்கிறபடியா நன்றி செலுத்துவதையும் உங்களுத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எல்லா விதமான பயத்த எல்லா விதமான தீங்கான காரியங்கள் வந்தபடியா அப்பா இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரு அப்பா. அது மட்டுமில்ல ஆண்டவரே, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, இரவு காலை நேரம் நேரத்தை பார்க்காத வண்ணமாக மறைவுல செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும். யாவரே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. யாவரே ஆசீர்வங்க ஜென சிஸ்டர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாக்குற வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸையும் அப்பா அவரோட தேவையின் சந்தி யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்களே எங்களுக்கு நிழலா இருந்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான கிருபையினால் இன்று காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் சில இருக்கப்பா யாவரையும் உங்களோட மறைவுல வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறார். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த நன்றி செலுத்தி இன்னைக்கு புதிதான கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஒத்தாசை உங்களிடத்தில் மட்டுமிருந்தே வரக்கூடியதா இருக்கிறதுக்கு இருக்கிறதாண்டே எல்லா கண மகிமையும் உங்களுக்கே உரியது. இயேசு நாமத்து மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். கேட்டதும் நன்றி சொல்லி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: அந்த டாக்டர் ஒரு சகோதரி என்று சொன்னேன். சகோதரி, அவர் 42 வயது. சகோதரி அவர் பொது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார், சீனியர் ஹோம்ல அல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமேன்.
1: நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். இலங்கை தேசத்திலே கலக்கங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பராமரிக்கிற டாக்டர் மேர் நர்ஸ் மேரவேலுக்கும் பரவி விடாதபடி கத்ததாமே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. வேண்ட நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பாவும் கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி கத்தாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா அத காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அதிகாரிகளுடைய கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல இரக்கத்தை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஆ சரி. ஹலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா இலங்கை தேசத்தின் தலைவர்கள் மந்திரிமார்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடக்கிறதான கலவரங்கள் குழப்பங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்திருக்கிறதான கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா.

இந்த பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. தகப்பனை அப்பா மறித்து போன அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே, அந்த தாய் தகப்பன்கள் மனைவி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியாய் பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு அப்பா துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடங்களிலே கர்த்தாவே மீண்டும் இப்படியான கலவரங்கள் வராத படிக்கு தேவன் அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கலவரங்களை தூண்டு வைக்கிறதான கர்த்தாவே அப்பா, அந்த மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இப்படியான காரியங்கள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே இந்த காரியங்களுக்கு எல்லாம் நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு

பாதப்படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆச்சு. பீக்கிறேன் ஆண்டு வரை கிட்டாவ அப்பா, இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க. அவங்க எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உணர்ந்து உங்களை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாச்சு. பீக்கிறேன் ஆண்டு வரை.

கர்த்தாவே அப்பா, வைத்திய சாலை நிரம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நோயிலே இருந்து கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன். மீண்டும் யாருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அங்கே வேலை செய்யறதான கர்த்தாவே அப்பா.

இந்த வைரசுகள் கிருமிகள் அண்டாதபடிக்கு தேவன் நம்முடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா உடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனை. உடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்களுடைய அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் நீரே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கால் கை வலி வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய நாடு

பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாஸ்தோத்திர மாண்டவரே, இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரை. உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. பாஸ்தோத்திர

0: நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி, நன்றிக்கு தாவே அப்பா அந்த ஜெப நேரத்தை தேவன் என கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமிக்கு தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த ஊடகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி அநேக ஊழியக்காரர்கள் இதுல இணைந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம். இதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தின் தேவைகள், கையின் பிரயாசிகள், தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இணைப்பை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. அந்த நேரத்திலும் ஜெப வேலை கொடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதுவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரின். கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். உங்கள் எல்லாரோடும் அப்படியே இருப்பார்.
1: நாங்க சிசிலியாவை ஏற்றுக்கொண்டு பிரைசலோ சிசிலியாமா
2: பிரைசலோ.
1: நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இந்த நாட்களை பாதுகாக்க வேண்டும், அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், ரட்சிப்பை அந்த இடத்திலே மென்மேலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரே, நான் காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதியின் எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அம்மா அப்பா பிதாவே, உமது சிறகுகளால்

0: Then he touched their eyes, saying, "According to your faith, let it be to you." But when they deliver you up, do not worry about how or what you should speak, for it will be given to you in that hour what you should speak. And you will be hated by all for my name's sake. He who endures to the end will be
1: adiyam 3 adhigathukku thirpom.
0: Therefore do not fear them.
1: 14-15 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்ன முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக கத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன், பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் பெறுகிறோம், வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள் கஷ்டங்கள் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் சின் ஹஸ் மேட் ஒர்க் எ டாயில். ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேற. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நமக்கு நம்மை உண்டாக்கின போது டாயில வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபாடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்கள், கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்கள், அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்ப இது குறித்து பார்த்தோம், வேதவசனத்திலே சொல்லியிருக்கு. இப்ப நான் 14-15 மட்டும் தான் வாசித்தேன். 16-ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆதியாகமத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுறாரு, ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னதம் சதிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும்ன்றாரு, முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால முள்ளும் குறுக்குமே விளையல, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போ போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியா வராம இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இதை பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கி விட்டது. அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போனாயிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்னதான் வேலை செஞ்சு என்னதான் சம்பாரிச்சு என்னதான் கட்டி என்னதான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும், எப்போ சாவோன்னு தெரியாது, அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதை நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவம் சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் இல்லையா வளர்ந்தவன் அதனால் சொல்கிறேன், எல்லாம் மாயை. ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா சொன்னால் எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மடாருங்க சாவு வந்தால் உடனே போக வேண்டியதுதான், இப்படிதான் பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அழிகிட்டா போக போறீங்க, எடுத்துக்கிட்டா போக போறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுற பேச்சு பாருங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க? வேலையில பெரிய உத்வேகம் இருக்குமா? இதே வேலையை நல்லா கத்துக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையா செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதுல அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தானம் தான் செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போறோமா அனுபவிக்க போறோமா ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனா நான் உங்களுக்கு காண்பிச்சேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழுகிறவர் இல்லை, எனக்கு அர்த்தம் இருக்குது, நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்யறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்யறேன், முழு மனதோடு செய்யறேன், முழு ஈடுபாடோடு செய்யறேன், அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்றேன். ஆமா சாவு வரும் தான், ஆனா அது வர்றதுக்கு முன்னால கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நானு முடிக்கணும். செஞ்சு என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் எடுத்துட்டா போக போறேன், கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவனோட கூட போகும். காசு எடுத்துட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துட்டு போக முடியாது, ஆனா அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்கற காசு, எனக்கு கொடுக்கற வெள்ளி, எனக்கு கொடுக்கற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட்டு போறேன். ஃபாரின் போகும்போது எல்லாத்தையும் டாலரா மாத்திரம் இல்ல, ஏன்னா அங்க போய் நம்ம ரூபாய் நோட்டுனா யாரும் வாங்க மாட்டாங்க. அங்க போறப்ப டாலர் நோட் ரெடியா இருக்கணும், அதனால மாத்தி எடுத்துட்டு போறோம். அதனால இங்க இருக்கும் போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாத்திரணும். என்னவா மாத்திரணும்? நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச கடவுள்கிட்ட போய் நிக்கும் போது கேட்க போறோம், என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தன என்ன செஞ்சேன் பாரு, அப்ப நான் சொல்ல முடியணும் இதெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவரே, எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளவு வந்தது கையில, அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீ வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, எடுத்துட்டு போறோமா அப்படி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று சாமுவேல் 28 அதிகாரம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊறு மீனாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனோட கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு, அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவன், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார், நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அந்த சணமே சவுல் நெடுதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக் கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பி
1: தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ

0: இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் முதலாவது இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது என்பதை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது? அவ்வப்போது ஏன் இந்த போராட்டம் வருகிறது? சிலர் ஒவ்வொரு வருஷமும் இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போது இந்த வருஷம் மாறிடும், இந்த வருஷம் கஷ்டம் நீங்கிரும், பிரச்சனை மாறிடும், இந்த மாதம் முடிஞ்சிடும், இது நடந்துடும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதை தவிர அது குறைந்ததற்கு வழி இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோமே. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இப்போது இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை பார்த்து வாசிக்க, நான் வாசிக்க சொல்லும் போது நீங்களும் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார்.
0: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார், ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுவார், ஆண்டவர் கடன் கஷ்டத்தை நீக்குவார், ஆண்டவர் வியாதியை போக்குவார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து அதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு பூரண விடுதலை கொடுப்பார். எப்போது ஆண்டவர் மீதியானியரின் கையிலே இந்த இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், மீதியானியர் என்றால் தேவனுக்கு விரோதமான மக்கள், அது பிசாசுக்கு அடையாளமானவர்கள். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில், கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்த போது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகுகிறார். இன்றைக்கு காலையில இந்த பகல் நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அது வேற. ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இந்த பிரச்சனைக்கு ஏன் ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை அறிந்தால்தான் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்ததினால ஆண்டவர் அவர்களை மீதியானியர் கையில 7 ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு காலையில நீங்கள் மிகுந்த சோர்வோடு கூட, பிரச்சனையோடு கூட வந்திருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவாரு. ஆனா அந்த பிரச்சனை ஏன் வந்தது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அதை கவனமாக கேட்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், உணர்த்துகிறவர் காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது அங்கு தேவையில்லாத சிறையிருப்புகள் வரும். நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதற்கேற்றபடி தான் நம்முடைய செலவு இருக்கணும். நம்முடைய செலவு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி கொண்டு போவோம். ஆனால் வருமானம் ஒன்று இல்லாத போது அங்கு பிரச்சனை வரும், அங்கு போராட்டம் வரும். தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது அங்கு போராட்டங்கள் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்த்தால் நிச்சயமாய் பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இந்த சிறையிருப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷம் மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அடுத்த 2வது வசனத்தை வாசியுங்கள் வேகமாய்.
1: மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலம் ஆக்கி கொண்டார்கள்.
0: வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மீதியானியர் பலப்படுவான், மீதியானியர் வளர்ந்து கொண்டு போவான், மீதியானியர் பலப்படுவான் என்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் பின்பாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் வெளியே கம்பீரமாய் இருக்க வேண்டியவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கடனிலும் கஷ்டத்திலும், ஐயோ இவருக்கு பதில் சொல்லணுமே, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, நீ இல்லைன்னு சொல்லிடு, நாளைக்கு வரேன்னு சொல்லிடு என்று இன்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மீதியானியர் பலத்து கொண்டு போகிறான், மீதியானியருடைய கிரியை பலத்து கொண்டு போகிறது. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இப்படி கஷ்டத்தோடு கூட இருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய வேதனை, இது எவ்வளவு பெரிய சஞ்சலம். இந்த வேதனையிலிருந்து வெளியே வராம அடுத்த கொண்டாட்டத்துக்கும் அடுத்த விதமான களியாட்டத்துக்கும் நம்ம போகக்கூடாது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும், இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கணும் என்ற ஒரு பாரத்தோடு நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும். இந்த சிறையிருப்பினுடைய அந்த கொடுமையை பார்த்தா, ஒன்று அவன் பலத்து கொண்டே போவான், இஸ்ரவேல் மக்கள் குகைகளிலும் குண்டுகளிலும் மலைகளிலும் அவர்கள் போய் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக கீழே உள்ள வசனத்தை நீங்கள் 4வது வசனத்தை வாசிங்க.
1: நான்களுக்கு எதிரே
0: அவர்
1: பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும்
0: நிலத்தின் விளைச்சலை கெடுப்பார்கள்.
1: இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும்
0: ஆடு மாடுகள் கழுதையாகிலும்
1: வைக்காமல் போய்விடுவார்கள்.
0: நல்ல கவனிங்க, இந்த சிறையிருப்பு என்பது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். பலவிதமான சிறையிருப்பில நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்கள். கஷ்டம், கண்ணீர், பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த சாத்தான் உள்ளே நுழைகிறான் என்றா, நம்ம வீட்டில நுழைந்தால் அவன் பலத்து கொண்டே போவான், அவன் வளர்ந்து கொண்டு போவான், நம்ம கூனி குறுகி கொண்டு போவோம். அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்வான், பாளையம் இறங்கி நிலத்தின் விளைச்சலை கெடுப்பாவான். அதாவது விதை விதைக்கும் போது மட்டுமல்ல, அது வளர்ந்து வரும்போது, அது விளைந்து அறுவடையின் காலம் வரும்போது அவன் வந்து அந்த விளைச்சல் எல்லாம் கெடுத்து விட்டு போவான். சிலர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன், நல்ல வேலைக்கு போய் சம்பாத்தியம் நல்ல கைக்கு வர்றது மாதிரி இருக்கிற நேரம் பார்த்து அது வராம போயிருது. சில நேரத்தில் ஆசீர்வாதங்கள் வருவது போல தெரிகிறது, ஆனால் எல்லா விதமான அறிகுறிகள் இருந்தும் கடைசி நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வராமல் போய்விடுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள், அவன் எல்லை மட்டும் வந்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விடுவான், இஸ்ரவேலிலே ஆகாரத்தை வைக்க மாட்டான், சாப்பாடை வைக்க மாட்டான். அவன் செய்கிறத காரியம் பாருங்கள், மிருகத்தில் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் அவன் எடுத்து கொண்டு போய்விடுவான். என கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆடுகள் என்பது ஒரு சாந்த குணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு சிறையிருப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவனுடைய சுவாபத்தை பிசாசு மாற்றி விடுவான், எரிச்சலை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், பலதரப்பட்ட கோபம் சண்டையை கொண்டு வருவான். வேதம் சொல்லுகிறது, மாடுகளை அவன் பிடித்து கொண்டு போய் விடுவான் என்று நம்ம வாசிக்கிறோம். என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசையா முதல்
1: மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும்.
0: அதாவது மாடு என்பது தேவனுடைய சித்தத்துக்கு அடையாளமாய் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இந்த சாத்தான் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டானா, ஒன்று அந்த நம்முடைய சுவாபத்தை அவன் மாற்ற ஆரம்பிச்சு விடுவான். அடுத்தது தேவ சித்தம் இன்னது என்பது அறியாம, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்காம நம்ம இஷ்டத்துக்கு ஓடுவோம். இங்க போனா முடிஞ்சிரும், அங்க போனா முடிஞ்சிரும், அவரால முடிஞ்சிரும், இவரால முடிஞ்சிரும் என்று நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நாமவே பிரயாசப்பட்டு நாமவே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சிலருடைய பயங்கரமான ஒரு சுவாபம் என்னன்னா, அவங்களுடைய உள்ளான மனுஷனை வெளியரங்கமா மனைவிக்கு கூட சொல்ல மாட்டாங்க, தன் பிள்ளைகளுக்கு கூட சொல்ல மாட்டாங்க, தன் புருஷனுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே உள்ளத்திலேயே வைத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, மாடுகளை பிடித்து கொண்டு போய்விடுவான். தேவனுடைய சித்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் போய்விட்டார்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு அவர்களுக்கு முடியல. மாத்திரமல்ல, கழுதைகளை பிடித்து கொண்டு போய்விடுவான். கழுதை என்பது சுமக்கிற ஒரு பிராணி. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த காலத்தில்

0: இருந்த ஜபம் இப்போது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜபம் இல்லை. இப்ப ஜபிக்கிறதெல்லாம், ஆண்டவரே இதை நீர் தருவீர், ஆண்டவரே இதை நீர் கொடுப்பீர், ஆண்டவரே இதை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு வரும், இப்படிதான் நம்ம ஜபம் பண்றோமே தவிர, உண்மையான ஒரு பாரத்தோடு ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, பிறருக்காக ஜபிக்கிற அந்த இருதயம் அநேகருடைய இருதயத்தை விட்டு போய்விட்டது. காரணம், உள்ளே மீதியானியன் நுழைந்திருக்கிறான், அவன் சிறையிருப்புக்குள்ளே ஜனங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறான். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் மிகுந்த பாரத்தோடு உங்களுக்கு பேசுகிற இந்த சத்தியம் என்னவென்று கேட்டால், இவன் இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, 7 வருஷம் கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். எத்தனை வருஷமாய் இந்த கஷ்டமும், இந்த கடனும், இந்த வியாதியும், இந்த போராட்டமும் உங்களை தொடர்ந்து வருகிறது. இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வராதா என்று நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். வேதத்தை திருப்புங்க தயவு செய்து. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நம்ம அதே 6 அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் திருப்புங்கள். திருப்பி 7 வசனத்தை, 6 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம்.
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: 6:6 வாசிங்க.
1: இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்
0: கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள்.
1: இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார்.
0: போதும், 6 வசனம் சொல்லுகிறது, மீதியானியர் இப்படி சிறைப்பு இப்படி சிறுமைப்பட்ட போது, 7 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், வேண்டுதல் செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நான் மிகுந்த அன்போடு கூட சொல்லுகிறேன், உங்க வீட்டில் ஏதாயில் கஷ்டமோ, கவலையோ, போராட்டமோ, பிரச்சனையோ, உங்கள் ஜபத்துக்கு பதில் வராத தடையோ இப்படி இருக்கும் என்றால், நீங்களாகவே முயற்சி பண்ணி அங்கும் இங்கும் ஓடுவதை தயவு செய்து தவிர்த்து, நீங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனை, அவங்க சொல்றதை பார்த்தா இன்னைக்கே உங்க பிரச்சனை முடிஞ்சிடற மாதிரி இருக்கும், இன்னைக்கே முடிஞ்சிடற மாதிரி இருக்கும்.

0: Praise the Lord, Sister Dolly.
1: நன்றி நன்றி. இந்த மாலை நேரத்தை கத்தரங்களுக்கு கொடுத்த கிருபையிலுக்காக நன்றி. முதலாவதாக நன்றி செலுத்துவமாக. இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி அருமையான ஊழியர்களை எங்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததற்கு கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமே. நன்றி இயேசுவே. சிறிய ஜபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. சிறிய வார்த்தையை புரிஞ்சுவிட்டு கத்தருடைய வார்த்தை 128 சங்கீதம் 1வது முதலாவதும் 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த அருமையான ஊழியக்காரர்களை நீங்க அழைத்து வந்தீங்க, அதுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்கேயோ இருந்து எங்கேயோ அலைந்து எங்கேயோ இருந்த ஆத்மாக்களையும் ஊழியக்காரங்களையும் நீங்க தெரிந்தெடுத்து நித்திய வெளிச்சத்துல கொண்டு சேர்த்த கிருபையில் காண்றி நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே மட்டுமே சகலதும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் மட்டுமே எங்கள் மத்தியில் உலாவி அவர் சித்தத்தின்படி அவருக்குள்ள நாங்க ஆவியோடும் உண்மையோடும் துதித்து உங்களோட நாமத்தை உயர்த்த வந்த ஊழியர்காரர்களுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு எல்லா கனமகிமையும் மகிமையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவருக்காக ஜபித்து உங்களோட அபிஷேகத்தை ஜபிக்கின்றேன். உங்களுடைய அபிஷேகத்தையும் அன்பையும் ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி. இந்த நித்திய வெளிச்சத்துல வந்து சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நடத்துறவர்கள் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீங்க அவர்களோட கையில கொடுத்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, பிரம் அவர்களுக்காண்டி வருகிறேன். அவர்கள் செய்யற ஊழியத்தை மாற்றா நீங்க அப்பா. ஆவியோடு உண்மையோடு அவர்கள் தொழுந்து கொள்வதற்கு இந்த பிரிதான சிலாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன். பிரதர் மகேந்திரனுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. இவங்க எல்லாரும் ஒரு குழுவாக இருந்து ஒரு யூனிட்டி ஆஃப் லவ் யூனிட்டி ஆஃப் லவ்ல அவர்கள் இந்த சபையை நடத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சிகள் கடந்து செல்வோம். முதலாவதாக நான் ஜபிச்சேன், சிஸ்டர் டாலி ஜபித்தார்கள். இப்ப இரண்டாவதாக சிஸ்டர் கருண் அவர்கள் ஜப பாடல் துதிகளை எடுத்து வருவார்கள். சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் ஜப துதி பாடல்களையும் தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். கவிதா ஜால்பானம் பாடல் ஜபத்தை எடுத்து வருவார்கள். ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபிப்பார்கள். சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்காக ஜபிப்பார்கள். அப்பொழுது செய்திகள் கடந்து செல்வோம். செய்தி கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்காண்டி நாங்க ஜபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். அவர்களை கத்த தெரிந்து கொடுத்த பாதிராக எங்கள் மத்தியில் கொண்டு விடும் பொழுது அவரோட அபிஷேகம் அவங்க மேல பொங்கி அவரோட ஞானத்தை கொடுத்து வழி நடத்துறதுக்கு நான் ஜபிக்கிறேன். இம்முதலாவதாக சிஸ்டர் ஜஸ்டினா செய்தியை கொடுப்பார்கள். அப்புறம் சாமுவேல் ரஞ்சன் அவர்கள் கத்தோடைய வார்த்தையை கொடுப்பார்கள். சாரி ஜஸ்டினாக்கு அடுத்தது சிஸ்டர் அருந்ததி செய்தியை கொடுப்பார்கள். அப்பொழுது சாமுவேல் ராஜ் அவர்கள் கத்திரிக்கை வார்த்தையை கொடுப்பார்கள். பாஸ்டர் பாஸ்டர் ஞான பிரகாசம் செய்தியை கொடுப்பார்கள். கடைசியாக பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களும் பாஸ்டர் ஞானப்பிரகாசத்துக்கு அடுத்ததாக பாஸ்டர் அன்டன் ராசனாயம் அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். சாரி, தடுமாறினதுக்கு மன்னிக்கவும். எனவே நன்றி இயேசுவே. இந்த ஊழியக்காரங்க எல்லாம் கத்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கத்த கர்த்தருட மகிமை பிரகாசித்து அவரோட வல்லமை புறப்பட்டு அவரோட வல்லமை அவங்க மூலமாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற இவ்வளவு ஊழியக்காரங்களையும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா இந்த இந்த ஊழியத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பாடலும் கவிதையிலும் கொண்டு வர ஒவ்வொருத்தரும் அப்பா உங்களுக்கு உகந்த வாசனையாக தெரிந்து கொண்டு கொள்ளப்பட்ட அந்த அருமையான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா இஸ்ரவேலை காத்தவரை இன்று மட்டும் இவர்களை காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் கர்ணா அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கர்ணா.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வருங்கள் வந்து உங்க துதி பாடல் எடுத்து வருங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் கர்த்தர் கொடுத்த பாடல் எடுத்து வந்து ஜெபியுங்கள். நன்றி.
0: God bless you, sister. God bless. ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நீதி என்னென்றைக்கும் நிலைநிற்கும். உம்முடைய கிருபை எப்போதும் எங்களை தலைமுறை தலைமுறை தோறும் காக்குறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தையின்படியே நினைவுகள், எங்கள் நினைவுகள், உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் நான் விரும்புகிறதை செய்யும் என்று வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நினைவுகள் அல்ல உங்களுடைய நினைவுகள் ஆண்டவரே. எங்களுடைய மன விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் இதுவரை அப்பா நிறைவேற்றி வந்தவர் கர்த்தாவே. நன்றி அப்பா. நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை தலைமுறை தலைமுறை தோறும் எப்போதும் எங்களோடு கூட வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டு ஒருவரும் வழி விலகி செல்லாதபடி அப்பா நீங்களே அவர்களை பாதுகாக்கிறவராக வேலியடைத்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் மீண்டும் வந்து உண்மை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர்களை முடித்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் உப்புகுடுதி செபிக்கிறோம். இந்த நாளும் தாழ்ந்து கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசிர்வதிக்கிறவர் நீர், எல்லாரையும் வழி நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே. சொரந்த ஸ்லிப்பதற்காக மறுபடியும் மனைவி வீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களோட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும் உம்முடைய கிருபை அவர்களோட கூட இருக்கட்டும். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல மைந்திரனங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர், சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அபாயினும் சாரி டோலி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலம் சுகம் ஆரோக்கியம் அந்த சௌகரியோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தள்ளுங்க. உங்களுக்காக கொடுக்குற நேரங்கள் காலங்கள் தாளங்குகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி அழைப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல சௌரி ரஞ்சினி அலங்காரமணிக்காக செபிக்கிறோம். உம்முடைய சுத்த கிருபை சௌரியோடு கூட இருக்கட்டும். அவரையும் அவருடைய குடும்பங்களையும் தாங்கட்டும் ஆண்டவரே. அது போல சௌரி கிரேசுக்காக செபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை அப்பா சொல்ல வருகிற சௌரியையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி அழைப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே அவர்களை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் பேர் பெயராக உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நடத்துகிற சபைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஏனோ தானா ஒன்று இந்த சபை மக்கள் குந்தி குந்தி எழும்பாதபடி உமக்காக வைராக்கியமாக அந்த ஊழியர்களோடு சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக எழும்பி பிரகாசிக்க அவர்களை விழுத்துக் கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கிற பாலிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த கரங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த உலக காரியங்கள் மாயைகளுக்கு பின்னாக போகாதபடி உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க அந்த பிள்ளைகள் நேர்ந்தயங்களும் ஏவும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் அப்பா நீர் அந்த பிள்ளைகளை எழுதிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் மக்கள் மூலம் எங்களுக்கு யெகோவாதேவன் நீரே கர்த்தாவே. எங்களுக்கு தெய்வம் என்பதை அந்த ஜனம் சிறு கூட்டமாயிருந்தங்களுக்கு அறிவித்தவர்கள் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற பாவங்கள் இருந்து விடுதலையாக்கி அவர்களை மீண்டும் மீண்டும் நிற்கட்டி எழுப்புகிற தகப்பன் அப்பா அவர்களோடு கூட போதும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் நீரை மேசியான் அறியும்படியாய் அவர்களுடைய எல்லா இருதய கடினங்களையும் நீக்கி போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சுற்றியுள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சமாகிய உண்மை காணும்படியாய் அவர்களை ரட்சியுங்க ஆண்டவரே. எளியவர்களின் ஆத்துமாக்களை நீ ரட்சிக்கிறவர் ஆண்டவரை. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா தகப்பனே கண்டா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த ஒன்றாரிய மானத்தில் ஏறுகிற அந்த காட்டுத்தீயிலிருந்து இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த காற்றின் நிலைகள் எல்லாம் மாசடைகிற கட்டத்துல கத்தாவே இந்த மாகாணம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வெப்பநிலை காலநிலை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நீர். மாற்றி அந்த ஜனங்களுடைய எல்லா காரியங்கள் கத்தாவை அழித்து போடாதபடி கத்தர் மனம் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த தீயலாடவும் பரவாதபடி அதை கட்டுக்குள்ள கொண்டு வருகிறவர் நீர். கத்தாவையை தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவை இலங்கை தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த தேசத்திலே கத்தாவை சமாதானத்தை நீ நிலைநாட்டி இருக்கிறதுக்காக நன்றி. அப்பா அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பை காணும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாயி இறங்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் சிறையில் இருக்கிறவர்களை சிறையில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களோட கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா சிறை கதவுகளுக்கூடாக உம்முடைய ரட்சிப்பு கடந்து போகட்டும். வைத்திய சாலைகளுக்கூடாக உம்முடைய ரட்சிப்பு கடந்து போகட்டும். ஆத்மாக்களை விடுதலை அடைய செய்யட்டும். அவர்களுடைய நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமை ஆகிறவர்களை விடுதலையாக்குங்க. அப்பா அந்த சிந்தைகளை குழப்பி கொண்டிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்த ஜனங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். ரட்சிப்பை காணும்படியாய் கத்தர் நிறந்த ஆத்துமாக்கள் மேல் கிருபை பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிறவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை கத்தாவே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அல்லவா? கத்தாவே உமக்கு எதிராக செய்கிற பாவங்களினாலே தள்ளப்படுகிற அந்த ராஜாக்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வல்லமை உம்முடைய சத்தியம் உம்முடைய நீதி இறங்கட்டும் ஆண்டவரே. நீதி ஆளுகை செய்யும்படியாய் இருதயங்கள்ல பேசுங்க. அப்பா நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த அதிபதிகளோடு நீங்க மனதில் பேசும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா எல்லா காரியங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. அந்த கருவில் ஒன்றோடு கூட இருங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உடைய அபிஷேகம் இருந்தும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து எல்லாம் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.

0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஆமென், பிரைஸ் லார்ட். நாமத்தை உயர்த்தியவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம் சமூகமே என் பாக்கியம், உம் நதியில் நதியிலே நாங்கள் மூழ்கணும். ஆமென் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க அழித்து வந்தீர்கள், அதுக்கு நன்றி செலுத்துறோம் சிஸ்டர். அருமையான பாட்டை பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். நன்றி நன்றி. ஆமென். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். நாங்க வரவேற்கிறதா முதலாவது பகுதியா இருக்கணும். ஆமென். அன்போடு வரவேற்கிறோம். உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமே. எங்களை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக அவர்கள் வந்து ஜெபித்து துதிப்பாடுகளை எடுத்து தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் கிரேஸ் வாருங்கள். ஆமேன் சிஸ்டர் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை வத்துங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.
2: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமான மகிமை நிறைந்த என் தேவாதி தேவனை உயர்த்துவதே எங்கள் நோக்கமாயிருக்கிறது ஆண்டவரே. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று ஆண்டவரே. துதித்தல் எப்பொழுதும் துதிக்க ஆண்டவரே. உண்மையோடு இணைந்திருக்க நேரங்களை தந்த இந்த தயவு கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி. தேவ செய்திகளை கொண்டு வருகிறவர்கள், இந்த தேவ நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருதற்காகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, இந்த ரேடியோ ஊழியங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்குற அந்த வெளிச்சம் என்ற பேரோடு ஆண்டவரே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை ஆண்டவரே நித்திய வெளிச்சம் அண்டு நித்திய நித்தியமா இந்த வெளிச்சம் பிரகாசிக்க கிருப செய்யறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அல்லேலூயா.
3: மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூட

மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரேம், ஆசரிப்பு கூடத்தில் இறங்கி வந்தீரேம், மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருமீன்கள் பக்தியில் கிருபாசனம் ஏதெனில் இறங்கி வந்தீரே, மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் ஏதெனில்

முச்சடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்சடியின் மத்தியில் சீனாய்

0: நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் நான் ஒரு பைபிள் வசனத்தை வாசிச்சு நாங்களோட பகிர்ந்து கொள்ள சில வசனங்களை. 1 கொரிந்தியர் 1:28-29 வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான இவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான இவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மனிதர் தேர்ந்தெடுக்கிற வழியில் தேவன் தேர்ந்தெடுப்பதில்லை. ஏனென்றால் அவர் முதலே சொல்லிட்டார், இருந்த வண்ணமாயே எங்களை வந்து அவர் தெரிந்து கொண்டார். முன்கூட்டியே அவர் எங்களை தெரிந்து கொண்டது. எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை அவர் அவருடைய தகுதி கிருபைதான். அவர் எங்களுக்கு தகுதியா இருக்கிற தேவன் தான் எங்களை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, 1 கொரிந்தியர் 2:26-27 வசனம், எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அவருக்கு முன்பாக நாங்கள் ஒருபோதும் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை என்று அவர் எப்பொழுதும் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளும் படி நாங்கள் கீழ்ப்படி எப்பவும் அந்த தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபி அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று. பெருமை என்றது என்னென்றால் நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த தெரியும் சுயநீதி, சுயத்துல நாங்கள் அதெல்லாம் செய்யலாம், என்னால முடியும் அப்படி என்ன. ஆனா ஆண்டவர் சொல்ற என்னென்றா, எப்பவும் வந்து தேவனை சார்ந்து இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவரோடு அவருடைய அந்த அவரே எங்களுக்கு உள்ளாக ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் பலனுமா இருக்கிற தேவன் அவருக்குள்ளதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அந்த மனிதன் தேர்ந்தெடுக்கிற வழியில் தேவன் தேர்ந்தெடுப்பதில் அவர் இருதயத்தை காண்கிறார். அப்ப எங்களோட இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் எங்களை தாழ்த்தி என்றா மனிதனுக்கு முன்பாக நாங்கள் அந்த தாழ்த்துற மாதிரி நாங்கள் காண்பிக்கிறது இல்லை. முழுமனையா ஆண்டவருக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் எங்களை நடத்தி கொண்டு போயக்குள்ள அவருக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி எங்களை முழுமனையா நாங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவருக்குள்ள நாங்கள் முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது மிச்சம் எல்லாம் அவர் எங்களை கூட கொடுக்கிறார் என்று. அப்படியாக இந்த நாட்களை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மை விட்டு தேவன் ஒருபோதும் விலகுவதும் இல்லை, அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இந்த இருதயங்களை நாங்கள் எப்பொழுதும் உயர்த்தாதபடி எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் தாழ்த்தப்படும் போது தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கும் போது அவர் எங்களை உயர்த்துகிறார். எங்களை தலையை அவர் தான் உயர்த்துற தேவன். எல்லாவற்றிலும் கூட இருந்து அவர் வழி நடத்தும் போது அந்த சந்தோஷத்தை நாங்கள் காண முடியும். ஏனென்றால் அந்த மேன்மை பாராட்டுறோம், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட. அப்ப அந்த கல்வாரியில அவர் செய்து முடித்ததை நாங்கள் மேன்மையாக நாங்கள் எண்ணும் போது அந்த மேன்மையான எண்ணம் எங்களுக்குள்ள அந்த நாளாந்த நாங்கள் ஒரு தரிச்சிருக்கே ஒரு உபவாச கூட்டங்கள்லயோ என்னத்துக்காக கண நேரம் நாங்கள் போய் அதுல இருக்கிறோம் என்று யோசிப்போம். ஆனா எங்களோட இருதயம் எப்பொழுதும் திருப்பப்படும் ஆண்டவருக்குள்ள அந்த புதிதாக்கப்படுகிறது. நாளாந்த நாங்கள் தரித்து இருக்கும் போது அவர் கட்டாயமா நீங்கள் இதுல தரித்திருங்கோண்டு அப்படி நாங்கள் கட்டாயத்தின் பேர்ல செய்ய தேவையில்லை. ஆனா அவரோட எவ்வளவுத்துக்கு நேரம் நாங்கள் செலவழிக்கணுமோ எங்களோட இருதயம் திருப்பப்படும். அப்ப அந்த மறுரூபமாக்கப்படும் போது புதிதான இருதயத்தோடு நாங்கள் எழும்பேக்குள்ள தேவன் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று. அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். தேவனுடைய முதல் தேர்வாக ஒவ்வொருத்தரும் வந்து தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நாங்கள் பார்த்திருக்கிறோம், குருடரின் கண்கள் செவிடரின் கண்கள் திறக்கப்பட்டதையும், மரண வியாதியில் இருந்து சுகம் உண்டானதையும், மறித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டதையும் என்ற ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் இந்த நாட்களில் செய்கிற ஊழியங்கள் வந்து ஒவ்வொரு சுயினமா இருக்கிறார்கள். அந்த சகோதரி கண்ணா ஜபிச்சது போல இந்த தேசத்துல இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தேசம் எப்பொழுதும் செழிக்கப்பட்டிருக்கும். தேசம் வாழ்க்கைப்படும் வியூலாண்டு அழைக்கப்படும். தேசத்தை நன்மையால் முடிசூட்டு அப்படியான அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறான்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த அப்படியான ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கும் போது தேசத்துல சமாதானம் கட்டளிட்ட தத்தளிக்க பண்ணுவார், இல்லாம படுத்துக் கொள்வீர்கள் சொல்ற துஷ்ட மிருகம் அந்த இல்லாத பொல்லாங்கன் கொண்டு வருகிறது தான் அந்த துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இல்லாதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டயம் தேசத்தில் உலாவதில்லை அப்படியான வார்த்தைகள் கூடாகத்தான் அவர் உருவாக்கின வார்த்தை கூடாகத்தான். ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் சமாதானம், அப்ப அப்படியான தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் கூறும் போது தேவர்களை நாங்கள் தேவ வார்த்தையை பெற்று நாங்கள் தேவர்கள்னு சொல்லப்படும். ஏனென்றால் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லும் போது அது உருவாகுது. அப்படியாக இந்த நாட்கள்ல நாங்கள் அவரோடு சார்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அவரை போல நாங்கள் ஒவ்வொரு தேவன் போலயே ஒவ்வொரு செய்திகளையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூடாக நற்செய்தி என்னவென்றால் தேவனால் உங்களுக்கும் அதையே செய்ய முடியும். உங்களிடம் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், உண்மையில் பலவீனமாய் இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், அந்த நபராய் இருக்கலாம், ஆனா எண்ணிக்குடி பார்க்க முடியாத தகுதியை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். அவர்கிட்ட கிருபை அவருடைய தகுதியை நாங்கள் இந்த நாட்கள்ல பெற்று அதை சமாதானத்தோடு அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழ நாங்கள் கர்த்தருடைய முதன்மையான தேர்வாய் இருக்கிறோம். அப்ப அவர் தான் எங்களை தெரிந்து கொண்டவர். அந்த முடிவு பரியந்தம் அவர் எங்களோடு நிலைத்திருக்கிறபடினால அவர் எங்களோடு எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அவரை போல நாங்களும் வாழ்ந்து இந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் படியா ஜபிச்சு இந்த வார்த்தைகளை கூட நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகனமாகவுமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமே
1: ஆமேன் ஆமேன். அருமையான துதி பாடல்களோட ஞானத்தை கர்த்தருடைய ஞானத்தை எங்களுக்கு நீங்க பயந்து கொடுத்தீர்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கள் கூட இருப்பதாக அதிகமாக இந்த அதிகமான இரகசியங்களையும் வெளிப்படுத்துவதையும் கர்த்தர்களுக்கு கொடுத்து மென்மேலும் ஆகும் ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. இந்த தருணத்திற்கு கர்த்தருக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர்.
1: ஆமேன் ஆமேன். சொன்னபடி உங்களுடைய வார்த்தை எங்கள் உங்களோட வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமேன். அவரோட வார்த்தை தான் எங்களுக்கு வெளிச்சம். அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அவர்கள் பயந்து கொடுத்தார்கள். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது மறுபடியாக சிஸ்டர் மேகலா வாஸ் அவர்களை வரவழைப்பு. அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி ஜபிப்பார்கள். நன்றி. பேசலா சிஸ்டர் மேகலா. அருமையான குரல்ல நன்றா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருங்களுக்கு கொடுத்த பாடலை பாடி ஜபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
2: தேங்க் யூ சிஸ்டர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றியோடே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீங்க நல்லவர் தகப்பனே. நீங்க வல்லவர், போதுமானவர். எங்கள் மத்தியில உலாவுகிற எங்கள் தேவனப்பா, உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே. உண்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன். நான் உனக்கு முன்பாக போய் கோணைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவனி எங்களுடைய தாவரமாய் கொண்டிருக்கிறபடினால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று தேவாதி தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெயமுள்ள ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த இடத்துல எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாவம் பண்ணுவோம். ஹாலே லூயா ஹாலே லூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஒரு ஆள் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வல்லமை உள்ள தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்கள் கண்களை தெளிவாக்குகிறது, எங்கள் இதயத்தை புதிதாக்குகிறது. உம்முடைய வார்த்தை மாத்திரமே தகப்பனே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை மாலை வேளையிலும் ஆண்டவரே, மத்தியான வேளையிலும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஜனங்களாய், உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை ஆண்டவரே உமக்கென்று அழைத்திருக்கிற தேவனப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கைகள் குரு உம்மால் கூடாததெதுவும் இல்ல, உம்மால் கூடாததெதுவும் இல்ல. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்ல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்ல. உங்க கைகள்

0: தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். சகலத்தையும் நீர் எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. வெற்றி சிறந்த அந்த வெற்றியை எங்கள் மத்தியில நீர் தந்திருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வெற்றியின் பிள்ளைகளாய், ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், நாங்கள் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய், எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீரே என்று ஆண்டவரே அந்த உற்சாகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே தைரியத்தோடும் நின்று உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்லறமை தகப்படி.
1: நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. மறுபடியாக இப்பொழுது நாங்கள் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜெபிப்பதற்கு வரவழைப்பமாக. சிஸ்டர் ரஞ்சினி,
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் டாலி, Thank you, Lord. Thank you, Master and my Savior. Lord God Almighty, the lifter up of our heads, the glory and the lifter up of our heads. Lord, we thank you, Lord, for many that have been already coming and worshiping you, Lord. From Sister Karuna, Sister Grace, Sister Mary, Lord, all the way, Lord, oh God, coming, Lord Jesus, right into your presence, no matter where we are at, no matter how we are, Lord, which part of the world we are at, Lord, we all, Jesus, have been given that grace and the mighty power of your loving grace and mercy, Lord Jesus, to come into our lives. That we can enter the throne of grace boldly. And so we thank you, Lord, Father, even as Sister Dolly is hosting this program, be with her and

0: ஊழியர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. கர்த்தருடைய வார்த்தை கூறுவது, கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து இருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அமேன். சியோன் பர்வதத்தை போல் இருக்கிற ஊழியக்காரர்களை பேர் சொல்லி அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு செய்தியும் வார்த்தைகளுக்கும் நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்க யாவரும் அன்போடு சிஸ்டர் ஜஸ்டினா அவர்களை வரவழைப்போமாக. அவர்களை இந்த செய்தியை கொடுப்பதற்கு நாங்க அருமையா பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்க அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் ஜஸ்டினா. ஆவலோடு காத்து நிற்கிறோம் சிஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.
1: கத்தர் நல்லவர். எல்லாரும் கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். சங்கமும் ரேடியோ கூடாக, நித்திய வெளிச்சத்து கூடாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராமே, இந்த வேளையில் அசைவாடுவாராக. ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற நாட்களை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக எங்களோடு பேசுவாராக. ஒரு நிமிடம் நாங்கள் தலைகளை தாழ்த்தி கர்த்தரோட வார்த்தை கிரிக செய்ய நாங்கள் ஜெபிப்போமாக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு கேட்கிற சத்தியத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய், ஆவியானவரை நடத்தும்படியாய், உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை செவிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலும் இன்றைக்கு இன்றைய வார்த்தையின் தலைப்பு இரட்டிப்பான வரம். ஆமேன். இரட்டிப்பான வரத்தை பற்றி நான் பேச போகிறேன். கர்த்தர் தாமே எங்களை உற்சாகப்படுத்தி அவருடைய வல்லமையில நிரப்பி நடத்தும்படியாய் இன்றைக்கு ஆவியானவர் அசை வாடுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்க அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்நாள் வரை எங்களை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இப்பொழுது நாங்கள் யோவான் 14 எடுத்துக் கொள்ளுவோம். அதிலே 11 வசனத்திலே இருந்து 14வது 15வது 14வது 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும் போது எப்படி வாழ்ந்தாரோ அப்படி எங்களையும் வாழ அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் செய்ததை பார்க்கிலும் செய்யும்படியாய் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நாங்கள் விசுவாசித்து இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் எழும்புவாங்க. என்னோட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி அல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிலும் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருங்கள், என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆமேன். ஆவியானவர் இன்றைய நாளிலும் உங்களோடு இடைப்படுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், ஆமேன், என்னுடைய கிரியைகளை பார்த்து விசுவாசிக்கும்படியாய். ஒருவன் விசுவாசிக்கும் போது அவரை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களுக்கு அதிகாரத்தை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவருடைய மகிமை, அவர் இயேசு கிறிஸ்து பிதா மகிமைப்படும்படியாய் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காய் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்புகிறவராய் இருக்க வேண்டும். ஆமேன். இரட்டிப்பான நன்மையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி அழுத்தமாய் சொல்லுகிறார். நான் செய்த கிரியைகளை பாருங்கள் என்று அங்கு அப்போஸ்தலர்கள்
2: எப்படியா செயல்பட்டார்களோ, நாங்கள் பார்க்கிற அப்போஸ்தலர் நாட்கள்ல பெரிய கிரியைகள் நடந்தது. ஆமென். அவர்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட போது, ஆவியானவர் வந்து இறங்கும் போது அங்கே பலத்த காரியங்களை செய்தார். ஆமேன். ஆவியானவர் செய்து முடித்தார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார், நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை பார்க்கலும் நீங்கள் பெரிதானவைகளை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த பெரிதான கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் ஜனங்களுடைய பாரங்களை சுமந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். தேவனுக்கு மாத்திரம் மகிமையை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அழைப்பும் அபிஷேகமும் இணையும் போது கர்த்தர் அழகாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். அவருடைய ராஜ்யத்தை கட்டி நாங்கள் எழுப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நிலை கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற பாடுகள் வேதனைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நாங்கள் செபிக்க வேண்டும். ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த வசனத்தை வைத்து கேட்க வேண்டும், இயேசுவே நீர் சொல்லி இருக்கிறீர், மெய்யாகவே மெய்யாகவே நான் செய்த கிரியைகளை பார்க்கிலும் நீங்கள் பெரிதான கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களை பயன்படுத்தும் என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஆமேன். என்னுடைய கிரியைகளை பார்த்து நம்புங்கள் என்று அங்கு நாங்கள் வேத வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்திலே தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஜனங்களை விடுவிக்கும்படியாய். ஆமேன். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. விசுவாசம், அசைக்கப்படாத விசுவாசம் அவர் மேல் இருக்கும் போது நிச்சயமாய் அந்த இரட்டிப்பான வரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆமேன். ஒன்பது வரங்களும் ஒன்பது கனிகளும் இயேசு கிறிஸ்து இருந்ததை நாங்களும் ஒவ்வொருவரும் சுகந்தரிக்க தேவ ஆவியானவர் எங்களை அழைத்த நோக்கம் நிறைவேற செயல்படுவார். ஆமேன். அழைப்பும் அபிஷேகமும் இணைக்கப்படும் போது விசுவாசத்திலே தேவன் ஊண்டி சென்று அதை எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். இங்க சொல்லுகிறார், நான் செய்த கிரியை. நாங்கள் வேதத்தில் இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம், நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ரெண்டு ராஜாக்கள்லே அங்கே பார்க்கிறோம், எலிசாவை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், இரட்டிப்பான வரத்தை கேட்டு அங்கே பின்தொடர்கிற ஒரு ஊழியக்காரரை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையில் என்னோடு இணைந்து எடுத்துக் கொள்ளுங்கள், ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனமும் இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. கர்த்தர் எப்படியாய் செயல்படுகிறார், எப்படியாய் கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆமேன். அழைப்பும் அந்த வாஞ்சையும் அவரிடத்துல இருந்து புறப்படுகிறது. ஆமேன். அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லும் போது அங்கே எலியா வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமேன். ஆனால் அவருக்குள்ள இந்த வாஞ்சையும் ஜனங்கள் மேல் இருந்த தாகமும் அவரை இரட்டிப்பான வரத்தை வாஞ்சிக்க பண்ணுகிறது. ஆமே. அதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்லியிருக்கார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் கிரியைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வேன். ஆமே. நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டால் நிச்சயமாய் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமே. பிதா மகிமைப்படும்படி அந்த மகிமை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தான் மகிமைப்படணும். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் இரண்டாவது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ள போகிற போது எலிசா எலியாவோட கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். ஆமேன். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஆமேன். அங்கே பார்க்கிறோம், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், அங்கே பெத்தேல் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போகிறார்கள், பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு போகிறார்கள், எரிகோல இருந்து ஜோர்தானுக்கு போகிறார்கள். ஆமேன். ஆவியானவர் அவர் பின்தொடர்ந்து அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு முறையும் தடுத்து தடுத்து நிறுத்தும் போது இல்லை இல்லை என்று சொல்லி அந்த வாஞ்சை அவருக்குள்ள இருந்த அழைப்பு உந்தி தள்ளுகிறது. அவருடைய அந்த இரட்டிப்பான வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஊழியக்காரரை பின்தொடர்ந்து போகிறார். அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட எலிசா எலியாவை பின்தொடர்ந்து போகிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதே அதிகாரத்தில், அப்பொழுதுதான் எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் பார்க்கிறோம் ஒன்பதாவது வசனத்தை பார்க்கிறோம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் வேண்டுகிறேன் என்றான். ஆமேன், உம்மிடத்தில உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொல். பின் தொடர்ந்து போய் போய் அவர் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், வசனத்திலே எலிசா சொல்லுகிறார், நீர் என்னை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக் கொள்ளப்படும் போது கண்டால் நிச்சயமாய் அந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஆமேன். அழகாய் அதை நீங்கள் வாசிக்கலாம். என்னுடைய கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிக்க வேண்டும். அழகாய் நீங்கள் பார்க்கலாம், அவர் தொடர்ந்து போய் ஒவ்வொரு இடத்திலும் பின்தொடர்ந்து போய் அவர் சொல்ல, என்னை தேவன் எடுத்துக் கொள்ளப்படும் போது நான் நீ கண்டால் அந்த இரட்டிப்பான வரத்தை பெற்றுக் கொள்ளுவாய். ஆமேன். அங்கே பார்க்கிறோம், ஜோவான்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறோன், ஆமேன், என்னை விசுவாசிக்கிறான் நான் செய்த கிரியைகளில் பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவியானவர் அங்கே இங்கே பார்க்கிறோம், எலிசா வந்து சொல்லுகிறார், எலியா வந்து சொல்லுகிறார் எலிசாவிடத்திலே, நீ என்னை கண்டுகொண்டால் பரலோகத்துக்கு நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ கண்டுகொண்டால் நிச்சயமாய் என்னுடைய வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்லி திக்கதரிசி சொல்லுகிறாள். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜோவானிலே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை பார்க்கலாம் பெரிதான கிரியைகளை செய்வான். ஆமேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் போக போகிறேன், பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியிலே உங்களிடத்தில் நான் விட போகிறேன். அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், எலியாவும் வந்து எலிசாவிட்டே சொல்லுகிறார், நான் போக போகிறேன். ஆனா எலிசா வந்து விடவில்லை. பின்தொடர்ந்து எப்படி அங்கே பார்க்கிறோம், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளும் போது. ஆமேன். சுழல் காட்டிலே, நெருப்பு சுழல் காட்டிலே, குதிரைகளிலே வானத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அங்கே பார்க்கிறோம், அவர் கண்டு அவருடைய சால்வை அங்கே விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்பொழுதுதான் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, 14 வசனத்திலே சால்வையை கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாய கர்த்தரெங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமேன். அங்க எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டு அந்த சால்வையை அடிக்கும் போது அங்கே தண்ணி அங்கே பிரிகிறதை பார்க்கிறோம். அங்க உடனே அற்புதத்தை தேவன் செய்கிறார். ஆமேன். அந்த அழைப்பும் அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் அந்த கண்டுகொண்டே அந்த வாஞ்சையும் அங்கே எலிசாவிடத்திலே காணப்பட்டது. ஆமேன். கர்த்தர் அழைத்து ஒரு மனிதனை நடத்தும் போது அவரிடத்திலே நாங்கள் சமூகத்திலே அவரோடு உறவிலே வளர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஆதியிலே செய்த அற்புத நடக்கும்படியாய் இந்த நாட்களை நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். செபத்திலே அவரோடு உறவாட வேண்டும். அதிகம் அதிகமாய் நானும் நீங்களும் இந்த காலத்திலே யோஜனைப்படுத்துகிறவர்களாய் எழும்ப வேண்டும். ஆமேன். எல்லாவற்றிலும் எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள், பாடுகள், ஆனாலும் தேவன் சொன்ன காரியம் நிச்சயமாய் அவரை விசுவாசிக்கும் போது நாங்கள் அவருடைய மகிமைக்காய் எழும்பி பிரகாசிப்போம். ஆமேன். ஆவியானவர் தாமைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்க 12 வசனத்திலே, அதை எலிசா கண்டு, தன் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். ஆமேன். அங்கே பார்க்கிறோம், எலிசா எடுக்கப்பட்ட போது, எலியா எடுக்கப்பட்ட போது எலிசா வந்து தன் வஸ்திரங்களை கிழித்து, என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொல்லி அழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் அந்த சால்வையை எடுத்து, அந்த சால்வை தான் முதலும் அபிஷேகத்துக்கு போடப்பட்டது. ஆமேன். அந்த சால்வையினாலே கர்த்தர் எவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் சாணத்திலே அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பும் போது அங்கே நாங்கள் இரட்டிப்பான வரத்தை பெறுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய கிரியைகளையும் பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வான். ஆமேன். என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த இரட்டிப்பான வரங்கள் கிரியை செய்ய கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். அழைப்பும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது நாங்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அங்கே தரித்திருந்து அபிஷேகத்தை பெற்ற போது அங்கே லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி இன்று வரைக்கும் உலகம் எங்கிலும் தேவ ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எடுத்து பார்த்தால் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், ஜனங்களுக்காய் புலம்பினார்கள், ஜனங்களுக்காய் அழுதார்கள், ஜனங்களின் பாவத்து நிமித்தமாய் ஆவியானவர் ஆண்டவர் தண்டிக்கும் போது, தேவனானவர் கர்த்தரானவர் தண்டிக்கும் போது அங்கே திறப்பிலே நின்றார்கள். ஆமென். அங்கே பார்க்க ஏசாய பார்க்கிறோம், தேவன் தாமே ஆரை அனுப்புவேன் காரியமாய் போவார்கள் என்று சொன்ன போது என்னை அனுப்பும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். மரியாளை பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்துக்கு அடியேனே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். அப்படியாய் ஒவ்வொருவரும் புலம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்களுக்காய் புலம்பி ஜனங்களுக்காய் நாங்கள் எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரட்டிப்பான வரங்களின் இரட்டிப்பான நன்மைகளை செய்கிற தேவன் அவருக்காய் வரங்களை கொடுத்து அவருடைய மகிமைக்காய் வரங்களை கொடுத்து இந்த வசனங்கள் எல்லாம் அழகாய் சொல்லுகிறது. ஜோவான்ல நாங்கள் பார்க்கிறோம், 15வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருந்தார்கள், மெய்யான திராட்சை செடி, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆமேன். அதே போல நாங்களும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட்டால்தான் இந்த பூமியிலே நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆமேன். உங்க ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலே நிலைத்திராவிட்டால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் ஒன்றும் கூடாது என்று சொன்னார். ஆமேன். ஆவியானவர் இணைந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு செயல்படும் போது, அவருடைய நாமத்தினாலே செயல்படும் போது நிச்சயமாய் ஜனங்களுக்கு ஒரு கிரியை தேவன் நடப்பிப்பார். ஆமேன். எத்தனை பேர் இப்பொழுது ஆமேன் என்று சொல்லுகிறேன். ஊழியங்களை கொடுத்தவர் அதற்கான வரங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அழைப்பும் அபிஷேகமும் ஒன்றோடொன்று இணைக்கப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆமேன். அவரிடத்திலிருந்து வந்த அழைப்பும் அவரிடத்தில இருந்து வருகிற அபிஷேகமும் நிச்சயமாய் என் வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவியானவர் தாமே மகிமைப்படும்படியாய், பிதாவானவர் மகிமைப்படும்படியாய், எப்படியா இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவானவர் மகிமைப்பட்டாரோ அப்படியாய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நிமித்தமாய் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாய் சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாய் அதிகாரம் கொடுத்தார். ஆமே. சிலுவையிலே ஜெயித்து எல்லாவற்றையும் சிலுவைக்குள்ளே மறைத்து அவர் ஜெயம் எடுத்தார். ஆமே. திறவுகோளுடையவராய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கிற நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களை விசுவாசத்திலே ஊண்டி தள்ளும்படியாய் ஆவியானவர் இன்றைய நாளிலே அசைவாடுவாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்கிறோம் எலியாவுக்குள்ளே இருந்த வரம் எலிசாவுக்குள்ளே வந்ததை போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும், ஜனங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு வசனத்தை பார்த்து நாங்கள் ஜெபத்திலே கடந்து செல்வோம். மத்தேயு 9:36 நான் வாசிக்கிறேன், என்னோடு இணைந்து நீங்களும் வாசியுங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஆமேன். அவர்கள் மேல் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறதை அவர் கண்டு மனதுருகினார். ஆமேன். அதே மனதுருக்கம் எங்களுக்குள்ள வர வேண்டும். தேவனுக்காய் மகிமைப்பட வேண்டும், தேவனுக்காய் நாங்கள் செயற்படணும். அப்பொழுதுதான் நாங்கள் கீழே பார்க்கிறோம், வேலைக்காரருக்காய் வேண்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வேலைக்காரர் அனுப்பும்படி அறுபடியோ மிகுதி என்று சொல்கிறார். அங்கே 10வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களை அழைத்து 12 சீடர்களை அழைத்து இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆமேன். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஏன்டா மனதுருக்கம், அந்த ஆவியானவர் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழைப்பை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய நாமத்தினாலே எழுதும்படியாய் எழும்பும்படியாய் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று அப்போஸ்தலர்களை பார்த்து ஆதியிலே சொன்னதை போல இன்றைய நாளிலும் வைராக்கியமாய் அவருடைய நாமத்தினாலே அவர்தான் வார்த்தையை கொடுத்து என்னுடைய நாமத்தினாலே கேட்ட பிதா மகிமைப்படும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி அழைத்தவர் அபிஷேகம் பண்ணினவர் நிச்சயமாய் அவர் நடத்தி செல்வார். ஆமேன். கத்தத்தாமே இந்த வரியைக்கு முன்பதாக ஒவ்வொருவரையும் கொண்டு ஒவ்வொரு ஜன கூட்டங்களையும் ஆதாயப்படுத்த பயன்படுத்துவாராக. ஆமேன். கத்தத்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொட்டிப்பான வரம். ஆமேன். அழைப்பு ஜனங்கள் மேல் மனதுருக்கம் வேண்டும். ஆமேன். நாங்கள் மனதுருக்கத்தோடு செயல்படும் போதுதான் ஆவியானவர் அங்கே கிருவை செய்கிறார். ஆனே ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு கிருவை கொடுத்திருக்கிறார். வரங்கள் வித்தியாசம் உண்டு, ஆனாலும் ஆவியானவர் ஒருவர். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்கள் இருக்கிறோம். ஒவ்வொருவர் எத்தனையோர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள் அதை நாங்கள் மத்தியில பார்க்கிறோம். மனதுருகினார் இயேசு கிறிஸ்து, மனதுருகினார். ஆமேன். அதே போல இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரி என் வார்த்தைகளை, இந்த தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு ஊடாக நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். தேவன் மனதுருகி கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். தேசத்தை அழிக்காதபடி சுவரை அடைப்பதற்கு ஒரு மனிதனை தேடினேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொருவரும் ஆவியானவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமேன். நாங்கள் ஜெபத்திலே வளரும்படியா, ஜெபத்திலே தனித்திருக்கும்படியாய், அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கும்படியாய் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். கத்தத்தாமே நல்லவர். அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் இந்த உலகத்திலே தேசத்திலே எங்க இருந்தாலும் ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். அனல் கொண்டு எழும்பும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாவற்றையும் தூசியும் குப்பையும் என்று உதறி தள்ளிவிட்டு எழும்பும்படியாய் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாரத்தை சுமந்து செல்லுகிறவர். அவர் சிலுவையில செய்த அந்த சிலுவை மரணத்தை நினைத்து அவருடைய பாரம், ஒரே குமாரனாய் மடியிலே தவழ்ந்த குமாரனை எங்களுக்காய் கொடுத்த அந்த பாரம், இந்த பூமிக்காய் கொடுத்த அந்த பாரம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் கொடுத்த பாரத்தை நாங்கள் சுமந்தவர்களாய். ஆமேன். ஒரே ஒரு ஆதாமின் ஊடாக இந்த உலகம் முழுவதும் பாவத்திலே விழுந்தது, ஆனாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பாவத்து நிமித்தம் மீட்பு அடைந்திருக்கிறோம். அநேகர் அந்த கட்டிலும் அந்த பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு உங்கள் ஜெபங்கள் மாற வேண்டும். ஆவியானவருடைய கரத்தோடு, அவரோடு துணையோடு கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற தேவன், முழங்கால்களை முடக்குகிற தேவன், உங்கள் வாழ்க்கையை மாற்றி மற்றவருடைய வாழ்க்கையை மாற பண்ணுகிற தேவன். ஆமேன். இரட்டிப்பான நன்மைகளை வரங்களை கொடுத்து செயல்படுத்துகிற தேவன். ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உலகம் எங்கிலும் ஒவ்வொருவரும் கடந்து சென்று அவருடைய வார்த்தையினால் அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தாம் இந்த கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். எலியாவை தொடர்ந்து எலிசா அங்கே கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான் மட்டும் கடந்து போனார். ஆமேன். பின் தொடர்ந்து விடாமல் போனார். ஆமே. அதே போல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அந்த வார்த்தைகளை கேட்கும் போது, அந்த வார்த்தைகளை பார்க்கும் போது எங்கள் உள்ள முடைகிறது. நிச்சயமாய் கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன். உலகம் தலைப்பின எழுப்புதலை நாங்கள் கடைசி காலத்திலே ஆவியானவருடைய தேவனுடைய வரைக்கு முன்பதாக ஆவியானவர் செய்து முடிப்பார். பின்மாறி மலையை நிச்சயமாய் பொழிவார். ஆமேன். அந்த விசுவாசத்தோட ஒவ்வொருவரும் கத்ததாமே பயன்படுத்துகிற பாத்திரமாய் செயல்படுவார்களாக. ஆமேன். இந்த வேளையில் என்னோட இணைந்து ஜெபிங்கள். கத்ததாமே இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து இருக்கிற ஆண்டவரே, அப்பா பிதாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உலகம் எங்கிலும் ஆண்டவரே இந்த சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக, நித்திய வெளிச்சத்து கூடாக, அநேக இளையதளங்களை கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய இரட்டிப்பான வரம், மெய்யாகவே மெய்யாகவே நான் செய்த கிரிகளை பார்க்கலும் செய்வீர் என்று சொன்னீரே தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் ஒருமனமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஜனங்களை நடத்த, உம்முடைய ஆடுகளை மேய்க்க ஆவியானவரை நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. தேவன் நீங்க ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை வழிபடுவதாக. உம்முடைய நாம மகிமை கண்டு நீ ஆண்டவரே அழைத்து உறுதிப்படுத்தி நிக்க பண்ணும்படியா ஜபிக்கிற தகப்பனே, உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. சங்கமம் ரேடியோல ஊழியம் செய்கிற அத்தனை பிள்ளைகளையும், சங்கமம் ரேடியோ நடத்துகிற சகோதரனையும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதி தகப்பனே. அவர்களை என்னும் ஆண்டவரை ஊழியத்துல உண்டி தள்ளுங்க ராஜா. உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே உலகம் எங்கிலும் செல்லத்தக்கதாய் அவர்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரம் ஆண்டவரே குறுகி போனதில்லையே ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அழைப்பும் அபிஷேகமும் நடத்துமே ராஜா, உம்முடைய நேரத்திலே நடத்துமே. உம்முடைய மனதுருக்கம் வெளிப்படும் போது நீர் எப்படி அப்போஸ்தலர்களை அனுப்பினீரோ தகப்பனே, அதே போல உம்முடைய நேரம் ஆவியானவரே உம்முடைய நேரத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்றோம். வல்லமை வரங்கள் செயல்படுவதாக, பரலோகத்தில் இருந்து கரம் நீட்டப்படுவதாக திறக்கப்படுவதற்காய் நன்றி. ஊழியர் செய்கிற பிள்ளைகள் உண்மையை முத்தமாய் ஊழியர் செய்யத்தக்கதாய் உருவாக்குங்க தகப்பனே. ஆவியானவரை அப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கும் போது ஆவியானவரே நீர் சொல்லி இருக்கிறீர், உம்மை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா மகிமைப்படும்படியாய் அதை நான் செய்வேன் உம்முடைய கரம் நடத்த போறதுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்பட போறதுக்காய் நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே நன்றி. இப்பொழுது சுகபலம் இல்லாம இருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அற்புத கரம் ஆவியானவரே இறக்குவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற பிசாசின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. உம்முடைய சமாதானத்தை பேசுகிறேன் தகப்பனே. அப்பா நீங்க செய்யறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே ஒவ்வொருவரின் குடும்பம் குடும்பமாய் உம்முடைய வருகையில நிற்கும்படியா நீங்க அசைவாட போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களால் ஒன்றுமல்ல உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் செய்த கிரியைகளை பார்த்து நம்புங்கள் என்று சொன்னீரே ராஜா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எழுப்புதலை சந்திக்கும்படியா உம்முடைய ஆவியினால் நடத்துவதற்காக நன்றி. வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்திங்க அப்ப வாலிப பிள்ளைகள் எல்லாம் உண்மை தரிசிக்க வேணும் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆவியானவரே என்னோடு இணைந்து ஜபிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷத்த கிருபை கொடுத்த தகப்பனே. உப்பை தரிசிக்க தகப்பனே. அவர்களெல்லாம் எழும்பத்தக்கதாய் அவர்களெல்லாம் உம்முடைய சந்ததிகளாய் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: ஆமென் ஆமென் ஆமென். வல்லமை இருந்த கர்த்தருடைய வல்லமை இருந்த அவருடைய வல்லமை தெரிவித்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை அதிகமாக ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களோட இன்னும் அதிகமாக ஊழியத்துல இருந்து உங்களை உபயோகிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அவர்களை வரவேற்போமாக. அதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு
3: கர்த்தருடைய உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் தமிழ் ரேடியோ நிகழ்ச்சியின் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியினை கேட்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைய நாளிலே அவர் என்ன வார்த்தை கூடாக நம்மோடு பேச போகிறாரோ என்பதை நாங்கள் அறியும்படியாகவும் உணரும்படியாகவும் கீழ்ப்படியும்படியாகவும் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அவருக்கு முன்பதாக ஒருமுகப்படுத்தி மனதை திறந்து ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமை தெய்வமாய்கொண்ட ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா. உம்முடைய நாமம் அற்புத நாமத்தை நாங்கள் அறியத்தக்கதாக நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு கிருபைகளையும் இரக்கத்தையும் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமம் அதிசயமான நாமம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா.

இன்ப நாமம். எங்களை எப்பொழுதும் அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை திறந்து நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும், உம்முடைய சமூகத்தினாலே எங்களோடு பேசுவீராக. உம்முடைய ஜீவனுடைய வார்த்தை, ஆவியும் ஜீவனுமான வசனத்தை நீர் பெறத்திலிருந்து கட்டளையிட்டு ஆண்டவரே அடியாளுக்குடாக பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை பேச வேண்டும், என்னத்தை பேச வேண்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கிற போது உங்கள் வாயோடு கூட இருந்து பேசுவேன் என்று சொன்ன பரிசுத்தாவியாரவர் என்னுடைய உள்ளத்தை நிறைப்பாராக. உம்முடைய வார்த்தையினால் என்னை நிறைத்து ஆண்டவரே கத்தாவே, என்னுடைய இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே என் வாயின் வார்த்தையும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசும்படியாக ஜபித்து ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாம் வணங்கும் தெய்வம் எப்படிப்பட்டவர்? நாம் தெய்வத்தை வணங்குகிறோம், எல்லோரும் இறைவனை வணங்குகிறோம். ஆனால் அவரை அறிந்த பிள்ளைகள் ஆகிய நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர், அவருடைய வல்லமை எவ்விதமானது, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன. நாங்கள் அவரோடு நெருங்கி நெருங்கி பழகும் போது அவருடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஒன்று அருளப்பர் 4:12 நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார். அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
2: அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும்

ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் MP3 வெளியீடுகள். ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய ஹோசன்னா பாகம் 1, 2 மற்றும் 3. பழைய பாடல்கள் அடங்கிய நம்பிக்கையின் கீதங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2. நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய ஆடியோ CD ஹோசன்னா பாகம் 17. இது ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் புதிய வெளியீடு. புத்தம் புதிய பாடல்களும் பாரம்பரிய பாடல்களும் அடங்கிய இந்த ஆடியோ CD-யை வாங்கி கேட்டு மகிழ்ந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் தெரு, கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனி, சென்னை 600010. தொலைபேசி எண் 2646071719, 2646048. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

அவர் சர்வ வல்லமையும் மகத்துவமும் மாட்சிமையும் பொருந்திய மகா பெரிய தேவன். யூத ராஜசிங்கமும் நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுமானவர். நம் ஆடுனாய் தேவன் இணையற்றவர். அவரை போல யாரும் இல்லை. அவருக்கீடாக வேறெதுவும் இல்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். இயேசுவின் வார்த்தை வல்லமையாய் அதிசயம் செய்திடுமே. படுவோமா? Thank you Lord.

உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இயேசுவிடத்துக்கு ஓடி வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அதை நம்பி ஓடி வா மகனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வார்த்தையின்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவன் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

இழப்பதில்லை உம்மோடுதான் நான் இருப்பேன் உம்மையே நான் உயர்த்திடுவேன்.

அன்பு சகோதரி அவர்களுக்கு நன்றி. என கருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே. மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும், மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிடுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரினோடு கூட சேர்ந்து

வாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்க வாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா.

ஆவியானவரெங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். ஆவியானவரே

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்வேன் என்று சொல்லி அருமை சகோதரர் கிங்ஸ்லியோடு கூட சேர்ந்து பாடின உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் 2 வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் 3 வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கொடுத்ததற்கு நன்றி. இப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரே அதை உண்டாக்கினார். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி போற்றி பாட வருகிறார் அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

என்னோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

நான்கு மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட நீர் கிருபை தந்தீர் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca@gmail.com.

sangamam@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.